மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இறைவன் மனத்தேரில் பவனி வந்து அருள் தரும் நேரம் இது.

0: இறை சக்தி பெற பக்தி பாடல்களின் அர்ச்சனையாய் இது இசை அமுதம். இதோ இருள் அகற்றி அருள் பெற வைக்கும் தெய்வீக பாடல்.
1: பண்ணி நேர்மொழியாய்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள், அதற்கு முன்பாக விளம்பரம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
0: சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 18 முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம், சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுவரை விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 6:05. இனி ஒரு பாடலை கேட்போம். வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது. அதற்கு முன்பாக விளம்பரம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 6:10.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
6: வாழ்க்கை என்னும் தொடர்கதை நினைவுகளும் தற்காலிக உறக்கமும் என்ற சிந்தனை துளியோடு இன்று உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை என்பது நாம் எழுதி முடிக்கும் நாவல் அல்ல. அது தினந்தோறும் புதிய பக்கங்களோடு நகரும் ஒரு சுவாரஸ்யமான தொடர்கதை. இதில் நேற்று என்பது ஒரு பக்கம், இன்று என்பது நாம் வாசிக்கும் பக்கம், நாளை என்பது இன்னும் திருப்பப்படாத பக்கம். இந்த தொடர்கதையை சிறப்பானதாக மாற்றுவது எது தெரியுமா? நம் நெஞ்சில் தேங்கி நிற்கும் நினைவுகளும் தினசரி

0: நம்மை புதுப்பிக்கும் தற்காலிக உறக்கமும்தான். உறக்கம் என்பது தற்காலிக மரணமும் புதுப்பித்தலும் என நம் முன்னோர்கள் ஒரு தத்துவார்த்தமான உண்மையை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்லும் போது நம்முடைய கவலைகள் பதட்டங்கள் ஏன் நமது அடையாளம் என அனைத்தையும் மறந்து ஒரு தற்காலிக மரணத்தை தழுவுகிறோம். ஆனால் மறுநாள் காலை விழிக்கும் போது ஒரு புதிய பிறவியாக புத்துணர்ச்சியோடு எழுகிறோம். இந்த தற்காலிக உறக்கம் என்பது இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம். முந்தைய நாளின் வலிகளை மறந்து அடுத்த நாளின் சவால்களை எதிர்கொள்ள நமது மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தும் ஒரு மெல்லிய இடைவேளை அது. நம் வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது நம்மிடம் உள்ள நல் நினைவுகள்தான். குறிப்பாக தூய்மையான நட்பு நினைவில் வைத்து கனவில் காண்பது அல்ல நட்பு, மனதில் புதைத்து மரணம் வரை தொடர்வதுதான் நட்பு. வாழ்க்கை என்னும் தொடர்கதையில் நாம் கடந்து வந்த பாதைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நல்ல மனிதர்களோடு நாம் பகிர்ந்து கொண்ட நினைவுகள் என்றும் மாறுவதில்லை. அதற்கு உன்னதமான நினைவுகள்தான் நாம் சோர்வடையும் போதெல்லாம் நமக்கு டானிக் போல செயல்பட்டு நம்மை தூக்கிவிடுகின்றன. வாழ்க்கை விசித்திரமான ஒரு தொடர்கதை. இதில் தற்காலிக மரணமும் புதுப்பித்தலும் என்ற நிகழ்வுகளை குறிப்பிடும்போது ஒரு கவிதை சாரலை உங்களோடு பகிர என் மனம் தூண்டுகிறது. பகலில் கவலைகள் பனிபோல் மறைய இரவெனும் தற்காலிக மரணம் தழுவுமே. விழிகள் மூடி உறங்கும் போதிலும் மனதில் புதைந்த நினைவுகள் வாழுமே. நினைவில் தோன்றி கனவில் மறைவதல்ல மரணம் வரை தொடரும் தூய நட்பு. இடைவெளி வாழ்வில் அன்பை விதைத்து தொடர்கதை ஆக்குவோம் இந்த வாழ்க்கை. அன்புக்கினிய வானொலி நேயர்களே, நாம் வாழ்கின்ற இந்த இடைவெளி மிகச்சிறியது. இந்த சிறிய காலப்பெட்டகத்திற்குள் விமர்சனங்களை கண்டு தொய்ந்து போகாமல், அடுத்தவர் மனதை காயப்படுத்தாமல் அன்பை மட்டுமே விதைத்து செல்வோம். நினைவில் புதைந்த நல் நட்புகளோடும் நாளை விடியும் என்ற நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கை என்னும் தொடர்கதையை சந்தோஷமாகவும் பயனுள்ளதாகவும் நகர்த்தி செல்வோம். மரியாதைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நமது அக்னி சிறகுகளின் நாயகன், நண்பர்களை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் பொக்கிஷமாக பெற்றிருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு சிந்தனை துளி மனதில் துள்ளி குதிக்குது. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த வரிகள் நாம் பூமியில் வெறும் மனிதனாக வந்து போவதற்காக பிறக்கவில்லை. நம் உழைப்பால் நற்சிந்தனையால் இந்த உலகை மாற்றி அமைக்கும் சாதனையை செய்ய வேண்டும் என்பதை அறிய முடிகிறது அல்லவா? உள்ளத்தால் நற்சிந்தனையால் நல் உணர்வுகளால் வாழ வேண்டும். நம்மை தொடர்ந்து வரும் இளைய சந்ததிகளை அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மால் இயன்றவரை நமது வாழ்க்கையை பயனுள்ளதாக அழகானதாக நறுமணம் வீசும் மலர் போன்று ஆக்கிட வேண்டும் அன்பர்களே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
2: நேரம் 6:16.
3: ஏப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
5: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: புதிய காலை நிகழ்ச்சியின் பாடல் ஒலிக்கிறது ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து.

0: நேரம் 6:22.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன், கொல்லதன வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்.

0: சொன்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்நாளின் சிறப்பு.
3: ஆகஸ்ட் 16 தேதியான இன்றைய சிறப்புகள்.
4: ஆகஸ்ட் 16 தேதியான இன்று பராகுவேவில் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது.
3: காபூன் நகரில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
4: ஆகஸ்ட் 16 தேதியான இதே நாளில் தான் பைசாந்திய பேரரசராக இரண்டாம் நிக்கோபரஸ் போக்காஸ் முடிசூடப்பட்ட ஆண்டு 1963.
3: இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய இயற்பியலாளர் கேப்ரியல் லிப்மன் அவர்கள் பிறந்த ஆண்டு 1845.
4: ஆகஸ்ட் 16 தேதியான இதே நாளில் தான் இலங்கையில் ரயில்வே சட்டம் சட்டவாக்க பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856.
3: ஆகஸ்ட் 16 தேதியான இதே நாளில் தான் ஆசியாவிலேயே உருக்கினாலான முதலாவது தேவாலயம் சென்ட் செபஸ்தியான் பேராலயம் மணிலாவில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 1891.
4: ஆகஸ்ட் 16 தேதியான இதே நாளில் தான் முதலாவது பிரித்தானிய பொதுநலவாய விளையாட்டுகள் ஒன்டாரியோ ஹாமில்டன் நகரில் வெல்லிங்டன் பிரபுவால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஆண்டு 1930.
3: ஆகஸ்ட் 16 தேதியான இதே நாளில் தான் சைப்ரஸ் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1960.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 6:25. நேயர்களை, இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது, இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் M.K. மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய் லக்ஷ்மி சரண்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர். இதில் சிறு குழந்தை ஸ்ரீ ஜர்சனா அவர்கள் பங்கேற்கிறார். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போக்கிய பூக்கள். இதில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், பொது அறிவிப்புகள், காய்கறி பழங்களின் விலை நிலவரம் ஆகியன தெரிந்து கொள்ளலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மற்றும் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கீழப்பெரும் பள்ளம் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் இனிய திரை இசை கானங்களை கேட்டு மகிழலாம். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேரலின் விருப்பப்பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரலை தொலைபேசி எண்கள் 25:30-170, மற்றொரு எண் 25:30-171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் பங்கேற்பவர் டி சங்கர் அவருடைய விருப்ப பாடல் இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு KG வைஷ்ணவி.

0: இன்று காலை மணி 10:30 அண்ணாத்தி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு மகிழலாம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 ஸ்நேகிதி மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை விருப்பப்பாடல் நிகழ்ச்சி. தோழிகள் அழைக்க வேண்டிய நேரலை எண்கள் 25 30 170 மற்றொரு 25 30 171. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், நினைவில் நின்றைய பழைய திரைப்பட பாடல்கள். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல்கள். பிற்பகல் 2 மணிக்கு கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். ஆறு 2:00 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்று மேலை பக்தி பாடல்கள் உலாவரும். 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். இன்றிரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:30 பாட்டு இதுகிட்டு இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் கராத்தே பயிற்சிகள் குறித்து கராத்தே மற்றும் சிலம்பம் விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இன்றிரவு 9 மணிக்கு சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 8 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 தேனும் பாலும் நினைவுவிட்டு மறக்காத பழைய திரைப்பட பாடல்கள். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை மணி 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் உலாவரும். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியும் நேரமும் நேரம் இப்பொழுது 6:30.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர். காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
7: பூமியின் இயற்கை அமைப்பில் எத்தனையோ வியக்க வைக்கும் கூறுகள். பூமியின் நிலப்பரப்பில் 5வது பெரிய கண்டம் என்று போற்றப்படும் அண்டார்டிகாவின் இயற்கை சூழலும் நம்மை பலவாறு வியக்க வைக்கின்றன. அண்டார்டிகா உலகின் தென்முனையில் அமைந்துள்ளது. இது பூமியின் மிகவும் குளிரான, வறண்ட மற்றும் பலத்த காற்று வீசும் கண்டமாகும். இதன் இயற்கை சூழல் மிகவும் தனித்துவமானது. இங்கு நிலவும் காலநிலை உலகின் மிகவும் குளிரான கண்டம். குளிர்காலத்தில் வெப்பநிலை -60°C முதல் -80°C வரை குறையும். கோடை காலத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் 0°C கீழே வெப்பநிலை இருக்கின்றது. மணிக்கு 300 km மேல் அதிக வேகத்தில் பனிக்காற்று வீசுகின்றது. பனிப்படலம் கண்டத்தில் சுமார் 98% பகுதி தடிமனான பனிப்படலத்தால் மூடப்பட்டுள்ளது. சில இடங்களில் பனியின் தடிமன் 4 km அதிகமாக இருக்கின்றது. உலகின் நன்னீரில் பெரும்பகுதி இப்பனிக்கண்டத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது.

0: இருக்கிறது. நிலத்தின் அமைப்பு, உயரமான மலைத்தொடர்கள், பனிப்பாறைகள் மற்றும் பனி பீடபூமிகள் காணப்படுகின்றன. பனிக்கட்டிகளுக்கு அடியில் ஏரிகள் மற்றும் மலைகளும் உள்ளன. கடற்கரைகளில் பெரிய பனிப்பாறைகள் காணப்படுகின்றன. இங்கு காணப்படும் தாவரங்கள், கடுமையான குளிரால் பெரிய மரங்கள் அல்லது காடுகள் இல்லை. பாசி, லைக்கன் போன்ற எளிய தாவரங்கள் மட்டுமே வளரும். இங்கு காணப்படும் விலங்குகள், எம்பரர் பென்குயின், அடேலி பென்குயின் போன்ற பல வகை பென்குயின்கள் இங்கு காணப்படுகின்றன. சீல்கள், திமிங்கலங்கள், கடற்பறவைகள். கடலில் கிரில் எனப்படும் சிறிய உயிரினங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இவை அண்டார்டிகா கடல் உணவுச் சங்கிலியின் அடிப்படையாக உள்ளன. இங்கு காணப்படும் கடல் சூழல், அண்டார்டிகாவை தெற்கு பெருங்கடல் சூழ்ந்துள்ளது. குளிர்ந்த கடல் நீர் உலகின் கடல் நீரோட்டங்களை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு காணப்படும் பகல் இரவு அமைப்பு, கோடை காலத்தில் 24 மணி நேரமும் சூரிய ஒளி இருக்கும், குளிர்காலத்தில் 24 மணி நேரமும் இருள் நிலவும். சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம், உலகின் காலநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. சூரிய வெப்பத்தை பிரதிபலித்து பூமி அதிகமாக வெப்பமடைவதை தடுக்கிறது. காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகளுக்கான முக்கிய இயற்கை ஆய்வகமாக விளங்குகின்றது. அண்டார்டிகாவின் சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் காரணிகளும் இல்லாமல் இல்லை. புவி வெப்பமடைவதால் பனிப்படலங்கள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், கடல் உயிரினங்களின் வாழ்விடம் பாதிக்கப்படுதல், சில பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகளால் மாசுபடும் அபாயமும் உண்டு. அண்டார்டிகா மனித வாழ்விற்கு கடினமான சூழலை கொண்டிருந்தாலும் உலகின் காலநிலை, கடல் மட்டம், உயிரின பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க மிக முக்கியமான கண்டமாகும். அதனை பாதுகாப்பது உலக நாடுகள் அத்தனைக்கும் உண்டு.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: நேரம் 6:35. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 18 அதாவது 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. காலை 10 முதல் 4 வரை அழைத்து முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு அவசியம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வரும் 19 அதாவது புதன்கிழமை அன்று கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து காலை 10 முதல் 4 வரை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9042387853. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9042387853. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையால் காளான் வளர்ப்பு பயிற்சி ஒரு நாள் பயிற்சியாக இம்மாதம் 17 அதாவது நாளை 17/8/2026 திங்கட்கிழமை அன்று கட்டண பயிற்சியாக நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி

0: பூஜ்ஜியம் 452-242-2177 அல்லது 0452-242-9956. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 0452-242-2177 அல்லது 0452-242-9956. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கத்திரி பயிரில் தண்டு மற்றும் காய் தொலைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த இயற்கை முறைகள், உழவியல் மற்றும் பொறிமுறைகள், பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அழித்தல், அதாவது வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்கவும், இனக்கவர்ச்சி பொறி, இதனை 4 முதல் 5 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் வைக்கலாம். பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டி அழிக்க வேண்டும், அதாவது வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்கவும். இதற்கான இயற்கை தாவர பூச்சி விரட்டிகள், வேப்பங்கொட்டை சாறு, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 500 கிராம் வேப்பங்கொட்டையை கலந்து கலக்க வேண்டும். இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் மிளகாய் கரைத்து தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் கரைசல், 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி வேப்ப எண்ணெய், 50 மில்லி சோப் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். கத்தரி நட்ட 30ஆம் நாளிலிருந்து பூக்கும் முன் பொறிகளை வைக்கவும். பூக்கும் பருவத்திலேயே தடுப்பு முறைகள் பலன் தரும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பப்பாளியில் ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோய் ஒரு பங்கஸ் நோயாகும். குறிப்பாக பழுத்து வரும் அல்லது பழுத்த பழங்களில் அதிகமாக தாக்கும். இதன் அறிகுறிகள்: பழத்தின் மேற்பரப்பில் சிறிது பள்ளமான வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பழம் பழுக்க தொடங்கும் போது இப்புள்ளிகள் பெரிதாகி கருமையாக மாறும். பின்னர் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெள்ளை நிற பங்கஸ்கள், இளஞ்சிவப்பு நிற துணுக்குகளும் தோன்றும். பழத்தின் சதைப்பகுதி அழுகத் தொடங்கும். இதனை கட்டுப்படுத்த அறுவடை செய்யும் போது பழங்களில் கீறல் அல்லது அடிப்படுதல் ஏற்படாமல் கவனிக்க வேண்டும். மேங்கோசெப் அல்லது டெக்கோனில் போன்ற பங்கஸ் கொல்லிகளை பயன்படுத்தலாம். அவற்றுடன் டீபால் போன்ற ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக பங்கஸ் கொல்லி தெளிப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக 1 பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ₹120,000 மற்றும் கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள்: சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். பெறப்பட்ட கடனை 3 ஆண்டுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும். இதற்கான வட்டி 7% ஆகும். பயனாளியின் பங்கு 5%. இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழக லிமிடெட் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை சான்றளிப்பு மற்றும் விதை தரக்கட்டுப்பாட்டு முறைகளில் விதை ஆய்வுக்கூடங்களுடைய பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது. இந்த விதை ஆய்வுக்கூடங்களில் வேளாண் விதை உற்பத்தியாளர்கள்டிருந்தும் விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள்டிருந்தும் நம்மளுடைய விதையை தரத்தை வந்து பற்றிய விவரங்களை வந்து அளிக்கிறதுக்கு தான் நம்ம விதை பரிசோதனை நிலையம் வந்து இயங்கிகிட்டு இருக்கு. வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம சர்டிஃபைடு சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட ஆதார விதையை வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து உற்பத்தி பண்ணி வரக்கூடிய விதைகளை நம்ம விவசாயிகளுக்கு வந்து தருவாங்க. அந்த விதைகளை பரிசோதனை பண்ணுற முறை தான் வந்து நம்மளுடைய இது. அடுத்தது வந்து விற்பனையாளர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்மளுடைய கடைகளில் வந்து நிறைய இப்போ மக்காச்சோள விதைகளோ பருத்தி விதைகளோ ஹைப்ரிட் வீரிய விதைகள் ஹைப்ரிட் விதைகள் அந்த விற்பனையாளர்கள் வந்து பண்ணுவாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு தரமானதாக கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முன்னோடியாக வச்சுட்டு நமக்கு வந்து அந்த விதைகளை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஃபீஷியல் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் விதை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து அந்த விதைகளை விற்பனையாளர்கள்ட்டருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பரிசோதனைக்கு வந்து உட்படுத்துவாங்க. அடுத்து வந்து விவசாயிகளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே உற்பத்தி பண்ண விதைகளை அவங்கக்கிட்ட இருக்க விதை வந்து தரமானது தானா, அது வந்து நல்ல முளைப்பு திறனோட இருக்குதா, நல்ல ஈரப்பதம் அதில் வந்து பாதுகாக்க

0: ஏற்பட்டிருக்கா, புறத்தூய்மையோட இருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, 100 to 150 gram விதைகளை எடுத்து நீங்க விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க உங்களுடைய விதை தரத்தை 30 நாட்களுக்குள்ள வந்து அதனுடைய முடிவறிக்கை நீங்க தெரிஞ்சுக்கலாம். விருதுநகர் விதை பரிசோதனை நிலையத்துல வந்துட்டு கடந்த வருடம் எங்களுக்கு 3800 விதை மாதிரிகள் வந்து இலக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல வந்துட்டு 3180 மாதிரிகளுக்கு வந்து நம்ம விதை பகுப்பாய்வு செஞ்சு அதற்கான முடிவறிக்கைகள் வந்து வழங்கணும். அதுல வந்து தரமற்ற விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 118 விதைகள் நம்ம வந்து விதை பகுப்பாய்வு முடிவுகள் வந்து வழங்கியிருக்கிறோம். ஆடிப்பட்டத்துல சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும், வீட்டில் வந்து மாடி தோட்டம் அமைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்க பொதுமக்களும், தோட்டக்கலையில வந்து ஆர்வம் உள்ள மக்கள் எல்லாருமே, அடுத்து வந்து வேளாண் மாணவர்கள், நம்ம விவசாயத்துல ஆர்வமா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க விதைகளை வந்து நீங்க பரிசோதனை செய்து அதற்கான அந்த விதையினுடைய தரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க விருதுநகர் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து அந்த வளாகத்துல வந்து இயங்கி கொண்டிருக்கிற விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து நீங்க அணுகலாம். ஒவ்வொரு விதை மாதிரிக்கும் 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்களுடைய விதை தரத்தை வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:44. சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான். இதோ பாடல் ஒலிக்கிறது வாழ்க்கை படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய காலை புலியில் புதிய காலை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது 1987 எஸ் பி முத்துராமன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வேலைக்காரன். மேத்தாவின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் மனோ.

0: நேரம் 6:54. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது பூந்தளிர்.
4: டம் டம் செடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட பேச வந்திருக்கிற குட்டி பாப்பா SR ஸ்ரீ ஜர்சனா.

0: பாப்பா வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஸ்ரீ ஜர்சனாவா? அப்பாவோட பேரு? அம்மா பேர்? அம்மா பேர் சொல்லுங்க. அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க? தாத்தா பேர் சொல்லுங்க. வேற யாரோட பேர்லாம் தெரியும்? வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாப்பா உங்க ஊர் எது? எந்த ஊர் உங்களுக்கு? குட்டி பாப்பா திருக்குறள் சொல்லுவீங்களாமே, எங்க சொல்லுங்க கேப்போம். அடுத்து வேற என்ன சொல்ல போறீங்க? ஓ, குரு பிரம்மா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பாப்பா நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நல்லா படிச்சு என்னவா ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? சூப்பர், தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.

நேயர்கள் இதுவரை பூந்தளிர். குழந்தை எஸ் ஆர் ஸ்ரீ ஜர்சன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு, இயற்கை நூற்றுகள் சிந்தனைகள், ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி ஆகியன், பூந்தளிர் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கக்கூடிய ஆலய அற்புதங்கள், இனிய திரை இசை பாடல்கள் ஆகியன வளம் வரவிருக்கிறது. முதலாவதாக ஒரு பாடலை கேட்டுவிடுவோம். 1993 எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் செந்தூரபாண்டி. கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடுகிறார்கள். கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 7:06 இந்த ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக் பாட்டு ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி வேலை வாய்ப்பு செய்தி ஒன்றை தெரிந்து கொள்வோம். பாரத ஸ்டேட் வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் குஜராத்தில் 289 இடங்களும், மகாராஷ்டிராவில் 165 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 134 இடங்களும், ஜார்க்கண்டில் 133 இடங்களும், தமிழகத்தில் 68 இடங்கள் உட்பட மொத்தம் 1538 இடங்கள் உள்ளன. மொத்தம் 1538 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதியை தெரிந்து கொள்வோம். இதற்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/4/2026 படி 20 முதல் 28 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, மெயின் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மட்டும்தான். இதற்கான விண்ணப்ப கட்டணத்தை தெரிந்து கொள்வோம். ₹750 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. சரிங்க, இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்றைக்கு கடைசி நாள் அப்படிதான் நினைக்கிறீங்க? அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் 27ஆம் தேதி தான் கடைசி நாள். இதற்கான இணையதள முகவரியை கூறுகிறேன். sbi.bank.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. பிரேக்கோச புகைப்பு கழகத்தில் பாடல் ஒலிக்கிறது. 1999 தேவாவின் இசையமைப்பில் வெளிவந்த படம் மின்சார கண்ணா. வாலியின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன், ஹரிணி பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:13.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலைப்பொழுதில் பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது 1998 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அருணாச்சலம். பழனி பாரதியின் பாடல் உரிகளுக்கு மனோஸ் வர்ணலதா பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக இருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். நேரம் இப்பொழுது 7:19. இனி பாடல் ஒலிக்கிறது முகவரி படத்திலிருந்து.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று நாக சதுர்த்தி, கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மயிலாடுதுறை சீர்காழியிலிருந்து வானகிரி செல்லும் பேருந்துகள் மூலம் கீழப்பெரும்பள்ளத்தை அடையலாம். பாம்பு கிரகங்களில் ஒன்றாகிய கேது கிரக பரிகாரத்தலம் இது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமையும் பெருமையும் மிக்க தலம் இது. நவகிரகங்களில் ஒன்றாகிய கேது பகவான் இங்கு தனி சன்னதி கொண்டு விளங்குகிறார். இவர் இங்கு அனுகிரக மூர்த்தி. காசிப முனிவரின் மகன் விப்ரசித்திற்கும் சிம்ஹைக்கும் மகனாக பிறந்தவர் கேது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது தோன்றிய அமுதத்தை திருமால் மோகினியாகி தேவர்களுக்கு மட்டும் பரிமாறினார். அப்போது ஸ்வர்பானு என்னும் அசுரன் தேவ வடிவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே சென்று அமிர்தம் பெற எண்ணினான். சூரியனும் சந்திரனும் திருமாலுக்கு ஜாடையாக காண்பிக்க திருமால் கரண்டியினால் ஸ்வர்பானுவின் தலையை தாக்க தலை வேறு உடல் வேறாக சொர்பானுவின் உடல் ஆகியது. அமிர்த கரண்டி பட்டதனால் உயிர் போகவில்லை. அதனால் விப்ரசித்தின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராகுவாகவும் கேதுவாகவும் மாறினர். இவை சிவனை துதித்து நவகிரகங்களிலே இடம்பெற்றன. கதிர்பகை, சிக்கி, செம்பாம்பு போன்ற பெயர்களும் கேதுவிற்கு உரியன. கேது ஞானகாரகன். அயல் நாட்டு வேலைவாய்ப்பு, மருத்துவம், மாந்திரீக வித்தை முதலீவுகளுக்கு அதிபதி. மனிதர்களின் அனிச்சை செயல்களுக்கும் இவரே காரணம். கேது கிரக அதிதேவதை விநாயகர். இவருக்குரிய தானியம் கொள்ளு, சுவை புளிப்பு, ரத்தினம் வைடூரியம். மந்திரமலையை கடைய உதவிய வாசுகி என்னும் பாம்பு மூங்கில் காட்டில் நைந்து விழுந்தது. அங்கேயே தவம் செய்தது. அதற்கு சிவபெருமான் காட்சி தந்து அருள் புரிந்தார். தான் தவம் செய்த மூங்கில் காட்டில் கோவில் கொண்டு கேது கிரக தொல்லைகளை

0: நிவர்த்தி செய்து அருளுமாறு அது வேண்டியது. அவ்வாறே சிவபெருமான் இசைந்து கோவில் கொண்ட இடம்தான் கீழப் பெரும்பள்ளம். ஸ்ரீ நாகநாதர் கிழக்கை நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் சௌந்தர நாயகி தென்திசை நோக்கி காட்சி தருகிறார். கேது பகவான் சிவபெருமானை நோக்கி கரம் கூப்பிய நிலையில் மேற்கு திசை நோக்கி அனுகிரக மூர்த்தியாக உள்ளார். மேற்கு பிரகாரத்தில் விநாயகர் தேவியருடன் சுப்பிரமணியர், துர்கை, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர், மகேஸ்வரி, கஜலக்ஷ்மி ஆகிய சன்னதிகள் உள்ளன. கிழக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ சனீஸ்வரர், பைரவர், சம்பந்தர், நாகர், சூரியன் ஆகியோர் உள்ளனர். தலவிருஷம் மூங்கில், தீர்த்தம் நாகதீர்த்தம். இந்த குளத்தின் மேல் கரையிலே நாகப்பிரதிஷ்டை செய்ய பெற்ற அரசும் வேம்பும் உள்ளன. கேது பரிகார பூஜை, காலசர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகின்றன. இங்கு சுவாமி அம்பாளையும் கேதுவையும் ஏழு முறை வலம் வந்து வழிபட்டால் தோஷங்கள் விலகிடும். இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்திலே ஆலயம் உள்ளது. அன்னாபிஷேகம், மகாசிவராத்திரி, பங்குனியிலே வாசுகி திருவிழா, ராகுகேது பெயர்ச்சி விழா, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். கிரகதோஷம் போக்கும் கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இந்த அரை மணி நேரத்தில் இனிய திரைசை பாடலோட இன்னைக்கு பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகளும் இடம்பெறவிருக்கிறது. முதலாவதாக ஒரு பாடலை கேட்டுவிடுவோம். 2001 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மின்னலை தாமரையின் பாடல் வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன், ஹரிணி பாடுகிறார்கள்.

நேரம் 7:36 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2002 சரண் இயக்கத்திலும் பரத்வாஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஜெமினி. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் பாடுகிறார்.

நேரம் 7:41. இனிமையான காலை பொழுதில் நாம் இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே கொஞ்சம் மெதுவாகவே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த செய்தித்தாள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா இல்லையன்றது தெரியல. ஆனாலும் இன்றைக்கி செய்தித்தாளில் வந்த சில முக்கிய செய்திகள் உங்களுக்காக இப்பொழுது வரவிருக்கிறது. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வளாகத்தில் நேற்று நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிலைய பொறியியல் துணை இயக்குநர் எல் முத்து அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மதுரை கே கே நகரில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் மதுரை வானொலி உதவி இயக்குநர் வி தாராதேவி அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை விருகனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய 109 பேருக்கு நேற்று சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மதுரை கோரிப்பாளையம் புகழ்பெற்ற தர்கா குத்துப்புல் ஹஜ்ரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன் அவுலியாக்களின் சந்தனக்கூடு உருஸ் மத நல்லிணக்க விழாவையொட்டி கடந்த ஆண்டிற்கான கொடியிறக்கம் விழா நேற்று மாலை நடைபெற்றது. 1977 சுதந்திர தினத்தன்று வைகை எக்ஸ்பிரஸ் மதுரை சென்னை இடையே தனது பயணத்தை தொடங்கி சேவையாற்றியது. நேற்றுடன் அதன் சேவை 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50

0: ஆண்டில் அடியெடுத்து வைத்தது. இதனை மதுரை ரயில் நிலையத்தில் பயணிகள், ரயில்வே ஊழியர்கள் உள்ளிட்டோர் கேக் வெட்டி கொண்டாடினர். மதுரை சின்மயா மிஷனில் சுவாமி சிவ யோகானந்தா எழுதிய ஆதிசங்கரின் பிரஷ்னோத்திர ரத்னமாளிகா நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க உரையை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கேட்டது இன்று செய்தித்தாள் வெளிவந்த சில முக்கிய செய்திகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:44. இனி பாடல் ஒலிக்கிறது. 2006 ஜி வசந்தபாலன் இயக்கத்திலும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வெயில். நா முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் பாடுகிறார்கள்.

நேரம் 7:50. பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சியில் இனிய திரைசை பாடல்களை கேட்டுக்கிட்டு இனி பாடல் ஒழிக்கிறது 2010 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் விண்ணை தாண்டி வருவாயா. தாமரையின் பாடல் வரிகளுக்கு சின்மய தேவன் ஏகாம்பரம் பாடுவார்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:54 பிரேக் ஃபாஸ்ட் பொய்கைப்புகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 2013 சூரஜ் இயக்கத்திலும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அலெக்ஸ் பாண்டியன். இதோ கவிஞர் ப. விஜயின் பாடல் வரிகளுக்கு ஜாவேட் அலி, ரேணினா ரெட்டி பாடுகிறார்கள். கேட்டு மகிழ்வோம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். ஓகே நேர்களே, பிரேக்ஃபாஸ்ட் பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு செய்திகள், பத்திரிகைகள் வெளிவந்த இன்றைய முக்கிய செய்திகள், ஸ்ரீ பாலக

பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். ஓகே, நேரிலே பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு செய்திகள், பத்திரிகைகள் வெளிவந்த இன்றைய முக்கிய செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள், இனிய திரை இசை பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது 8:02 பாட்டு வேணுமா. இன்றைக்கி மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்பப்பாடல தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற இருக்குது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டுவிடுவோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து கொச்சி, ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. சந்தோஷமான இனிமையான காலை பொழுதுல பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 இன்னொரு நம்பர் 25 30 171 என்ற எண்களை வரலாம். மொபைல் போன்ல இருந்து பேசுறீங்கன்னா 0452 என்கிற மதுரையோட எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில வர்றவங்க உங்களோட பேரு, உங்களுக்கு எங்க இருந்து பேசுறீங்க, என்ன படத்துல என்ன பாட்டு வேணும் அது மட்டும் சொல்லி உங்க பாட்டை வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப நிகழ்ச்சியில் என்னக்கூடிய முதல் அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மாணவில் பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் பண்பலையின் பாச சொந்த மன்னன் முத்துக்கிருஷ்ண அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் வரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: வணக்கம் சாமிநாதன், சொல்லுங்க என்ன படத்துல இன்னைக்கு பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு என் தலைவன் அஜித்குமார் எடுத்த ஆரம்ப படத்துல வந்து அந்த அடிப்பாட்டு ஆரம்பமா அந்த படம்.
0: ஆமா, சங்கர் மாதன் குரல் பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: பாட்டு ஒன்று மணி நிகழ்ச்சியில் துள்ளலான பாட்டை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் இப்பொழுது 8:08. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த நேயரை பாட்டு ஒன்று மணி நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம் கூறுபவர் யார் சொல்லிருங்களேன்?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம், இன்னைக்கு படத்து இன்னைக்கு என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: ஒரு அற்புதமான காலையில பாகுபலி 2 இருந்து பல பல பாகுபலி
0: கேட்டுருமா?
2: பல பல பல பாகுபலி
0: ஒலிக்கிறது.

0: நேரம் 8:11 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கார்த்திகா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: கத்தி படத்துல இருந்து செல்ஃபி புள்ள
0: கேட்டுருமா? இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 8:16. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
0: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610401249.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: சந்தோஷமான நிமிட காலை பொழுதில் நாம் இருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு விண்ணிக்கு மதுரை மாவட்ட நிலோட குறிப்பு பாடல்கள் தொலைபேசியில் நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். இனிய காலை வணக்கம் சொல்வோர் யாருன்னு சொல்லிருங்களேன். பாட்டு கேட்டுருவோமா? இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 8:22. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு விளம்பர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாம் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று 19 பாடலாம் நீங்களும் கேட்டு மகிழணும் அப்படின்னு நினைச்சினா 25:30, 170 மற்றொரு 25:30, 171 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க விருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வாழ்க வளமுடன், நல்லது நடக்கும். முத்துக்கிருஷ்ணன் சாருக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் கூறுபவர் யாருன்னு சொல்லிருங்களேன்.
2: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க ஹரிஷ் பாஸ்கர் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்
2: சார்? ஆடுகளம் படத்துல இருந்து வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்க.
0: ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:26. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனிமையான சந்தோஷமான காலை பொழுதில் பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரையை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
2: இன்னைய காலை வணக்கம் சார். செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்த்தனம்.
0: ஐயா வணக்கம்.
2: போகன் படத்துல இருந்து சார், டமாலே டமாலே டிமிலே டிமிலே. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை வந்தாலே எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கும்.
0: ஏன் அப்படியே திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை? ஓகே, திங்கட்கிழமை பாடல் ஒலிக்கிறது கேட்டு
3: மகிழ்வோம்.
4: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு போடும்.

0: ஹீரோ
1: சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான்
2: தான்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:30.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 8:31. ஆகாஷவாணி மதுரை பெண்பளை 103.3, ராமேஸ்வரம் பெண்பளை 100.9 பாட்டு வேடம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். பாட்டு வேடம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட விருப்பப்பட தொலைபேசி ஒளி நேரலையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து நினைச்சீங்கன்னா 25:30 மற்றும் 25:30 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மீனாட்சி நகர்ல இருந்து பேசுறேன்
3: சார். மீனாட்சி நகர், யார் பேசுறீங்க?
6: சுப்பிரமணியன்.
3: சொல்லுங்க சுப்பிரமணியன் சார், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்? ஓகே, பாடல் கேட்டுருமா? யான் படத்துல இருந்து பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
7: நக்கு நக்கு நக்கு நக்கு தங்கு தங்கு நக்கு தங்கு தான் தங்கு வந்து நக்கு.

0: நேரம் 8:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த இணையரை சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம். ஐயா வணக்கம்.
1: பாடல்
0: நன்றி. இதோ டியூட் படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:41:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றிருக்குது. இப்போ இணைப்பில் யார் வந்து என்ன பாடல் கேட்கிறாங்க, சந்தோஷத்துடன் காத்திருக்கிறோம். வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கருப்பை ஐயா, என்ன பாடல பாட்டு கேட்கலாம்?
4: பட்டத்தாமரை
3: கேட்டுருவோமா? இதோ வருது பட்டத்து யானை.

0: நேரம் 8:46.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 year கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
2: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8 6 1 0 4 1 2 0 4 9.
0: நேரம் 8:47. இணைப்பதற்குரிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் 3rd மாடி வந்து பத்மாவதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
4: இட்லி கடை படத்துல இருந்து என்ன சுகம் என்ன சுகம் அந்த பாட்டு.
0: பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோங்கம்மா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைவான அழைப்பாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு சின்ன கிராமம், அங்கே ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான். அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்திலே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ளே. இனி என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போட்டிருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ண்ணா அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறி மட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான். அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட்டு. கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா. ரேடியோவை பாட வையேன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னா, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான் ஆய்வன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட

0: விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கண்ணா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நடைபெறும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அதாவது நிறைவான அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒருக வணக்கம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க, இருந்தாலும் ஒரு பாடலை நாம் கேட்டுவிடுவோம். நமது பண்பலையின் விருப்ப பாடலாக வருகிறது. ஷில்பா ராவ், அனிருத் ரவிச்சந்திர குரல்களில் ஜெயிலர் படத்திலிருந்து கேட்டு முடிக்கிறோம்.

பாட்டு வேணும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் மதுரையிலேருந்து ஆண்டாளபுரம் சாமிநாதன், சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து, அதே மாதிரி சக்கிமுகத்திலேருந்து கார்த்திகா, முத்துப்பட்டிலிருந்து பாலமுருகன், திருமலிலிருந்து ஹரிஷ் பாஸ்கர், அதே மாதிரி வண்டியூர்லேருந்து சக்தி ஜனார்த்தனன், அவங்க மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் வண்டியூர்லேருந்து சுப்பிரமணியன், அப்புறம் குருவித்திலிருந்து காசிமாயன், விக்ரமங்கலத்திலிருந்து கருப்பையா, அதே மாதிரி

மதுரிலேருந்து பத்மாவதி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அவங்க விருப்பமான பாடலாம் கேட்டு மகிழ்ந்தார்கள். ஓகேங்க, இதே மாதிரி மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் நாளைக்கும் வர இருக்குதுங்க. காலையில் 8:02 நேயர்களுக்கு வந்து அது புத்தம் புதிய பாடல் வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம். சரி, நிகழ்ச்சி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுவோர், எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக கோகுலர் சி வந்துட்டாங்க. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். காலை நேரனாலே ரொம்பவே உற்சாகமானதா, ரொம்பவே பரபரப்பானதா, ரொம்பவே அறிவறியானதாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானதா, ரொம்பவே ஸ்பெஷலானதா. இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்திலையும் ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரங்களை கேட்கறதுக்காக காத்திருக்கிறாரு. வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள சின்ன சின்ன தகவல்களோட உஷாமான பாடல்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நமக்கு ரசிச்சிட்டு இருக்கோம். ஒரு சாமான பாடல்களோட ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை.

படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காதே, குடிக்கும் தாய்ப்பாலுக்கு விலை ஒன்றும் கேட்காதே, படிக்கும் படி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பாடங்களோட நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ரைட் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 9:22. இன்று காலை 10:02 விருப்ப காலங்கள்ல நேயர் விருப்பமா வளம்பர காத்துட்டே இருக்கு. 10:30 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டு இருக்கோம். உற்சாகமான பாடல்களோட 9:34 நொடியில் டைடம் பிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இன்று நண்பகல் 12:02 சிநேகிதியை சிநேகிதிகள் பங்கேற்று பேசலாம். உங்களுடைய விருப்பம்

பாடலும் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், கவிதைகள், உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். சிநேகிதே நிகழ்ச்சியில் சிநேகிதிகளுக்கான நேரமாக 25-30-170 அறிமுக சிநேகிதிகளுக்கு 25-30-171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0452 முன்னணி போடு வரலாம் சிநேகிதே நிகழ்ச்சிக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரயம்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு வச்சுட்டு இருக்கோம். 9:42:26 நேரமில்லை. பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்களில் இன்று இடம்பெறுவது கோபரதன் ஸ்கீம். இந்த திட்டம் வந்து கால்நடை சாணம், பயிர் கழிவுகள் மற்றும் சமையலறை கழிவுகள் போன்ற கரிம கழிவுகளை தூய்மையான அழுத்தப்பட்ட உயிரிய வாயு மற்றும் கரிம உரமாக மாற்றுவதற்கு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு முயற்சி தான் இந்த திட்டம், இந்த கோபரதன் ஸ்கீம்.

0: சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8614-12049.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: பாடல்களோட கேட்டு நிரமலை மதுரை FM 103.3 MHz, ரமேஸ்வரம் FM 100.9 MHz.

உற்சாகமான பாடல்களோட இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சிருந்தோம் ரேடியோ மிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இப்ப ரேடியோ மிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு

ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 6,179 கனஅடியாக உயர்த்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02:48.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இது நேயர் விருப்பம். நேற்றைய தொடர்ச்சியினை கேட்கலாம். டிரைவர் என்ன சொன்னீங்க, சாலை பாதுகாப்பு பற்றி நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை?
1: சாலை பாதுகாப்பை பற்றி இன்னைக்கு பேசணும்னா நிறைய பேசணும். எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக பயணிக்கணும்னா அது முதல்ல வந்து நம்ம உணரணும். ஒரு சிக்னல் போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நிற்கணும். சிக்னல் போட்டதுக்கப்புறம் போகிறதுக்கான டைமிங்கை முதல் பொறுமையாக வந்து செகண்டை பார்த்து அதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னல் தாண்டி முடித்தவனே நீ முந்திரியா நான் முந்திரியான்னு யாரும் வேகம் கொடுத்து முன்னேறக்கூடாது. எல்லாரோட வாகனமும் ஒரே மாதிரி இயங்காது. ஒருத்தர் வேகமாக ஓட்டுவார், ஒருத்தர் மெதுவாக ஓட்டுவார். அப்படிங்கும்போது அந்த சாலையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பங்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாகனத்தை இயக்கணும். முக்கியமான காரணமே அதுதான். இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு அவசரமான ஒரு சூழல், வேகம், நம்ம எங்கே போக போகிறோம் அந்த டயத்தை பிடிக்கணும்னு ஓடுறாங்க. அப்படி டயத்தை பிடிக்க ஓடும் போது என்ன ஆகுது, எதிர்பாராத விதமாக விபத்துகள் ஏற்படுது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன ஒரு முயற்சினா தன்னைத்தானே முதல்ல நம்ம கட்டமைச்சுக்கணும்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த அறிவுரையை நேர்கள் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய விருப்ப பாடல் இப்போ சொல்லிடுங்க.
1: பெரிய வீட்டு பண்ணக்காரன்ற ஒரு படம் மேடம், அதில் வந்து அவர் நவரச நாயகர் கனகாம்பம் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு என்ன சொல்கிறது, நம்ம மதுரையில் பிறந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் வந்து மீனாட்சி அம்மனை நம்மளையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம எங்கே சுற்றினாலும் சித்திரை திருவிழா வரும்பொழுது நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன பாட்டுனா, பல்லாக்கு குதிரையிலே பவனி ஒரு மீனாட்சின்னு ஒரு பாட்டு, மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸில்.
0: எல்லாருக்கும் பிடித்த பாடல் தான். இதோ வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது நேயர் விருப்பம்.

0: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. சங்கர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கிறோம். உங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து கிடைத்த பாராட்டும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும், அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா?
1: அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளம் நிறைஞ்சதான் வாழ்க்கை, பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க. செயலை வந்து நான் சரியா செஞ்சுட்டேன்னு சொன்னா என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க. அதே ஒரு செயலை வந்து ஒரு சிறு தவறான

0: பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன தம்பி நீ பாத்து பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. குறைகள் வந்து வாழ்க்கையில் நிகழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை குறைகளையே குறையாக பார்க்காமல் அதை நிறைவாக செய்ய வேண்டும் என்பது மனிதனின் இயல்பு. அப்படி செயல்பட்டால் தான் மனிதன் வந்து எந்த நேரம் பாராட்ட பெற முடியும். ஆனால் பாராட்டை மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தோம்னு சொன்னா தோல்விக்கான வழி நமக்கு தெரியாமலே போயிடும். ஒரு நிறையும் நிறைந்திருக்க வேண்டிய இடத்துல குறையும் நிறைந்திருக்கும். ஆனால் குறையை களைய வேண்டிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழியை நம்ம உருவாக்கினாலே கஸ்டமர் வந்து நம்மளை எப்பயுமே மனசுல வச்சுக்குவாங்க.
1: சூப்பர் சார், சொல்லிருங்க சார் உங்களுடைய விருப்ப பாடல்.
0: ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு படம், ராமராஜா சார் படம், நம்ம இளையராஜா இசையமைச்ச படம், கௌதம் மேடம் நடிச்சிருப்பாங்க. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். மாடு கண்டு மேய்கிறத பாக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா எந்த ஊரு போனாலும் நம்ம ஊரு போல வருமானு சொல்லுவாங்க. அதுல வந்து எனக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் நான் மதுரையில பிறந்ததுனால ஊரை வந்து நான் பெருமையாவே நினைப்பேன். மதுரை நம்ம சொந்த மண்ணு, அந்த மண்ணை வந்து நம்ம என்னைக்கு மதிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தீர்க்கமான ஆயிரும். அது போலதான் மதுரையை சுற்றி நம்ம இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லையும் நான் ரொம்ப வந்து ஒரு என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல விதமா அதை நான் ரசிப்பேன்.
1: அதே மாதிரி மதுரை பண்பலையும் ரசிச்சுட்டே இருக்கீங்க.
0: ஆமா, என் வாழ்வில் அங்கமான ஒரு விஷயம் மதுரை பண்பலை.
1: இதோ பாடல் வருகிறது ஊர் விட்டு ஊர் வந்த திரைப்படத்திலிருந்து. இது நேயர் விருப்பம்.

0: விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் நேர் விருப்பம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க சங்கர், நீண்ட நேரம் வாகனம் ஓட்டிட்டே இருப்பீங்க, சில டயத்துல வந்து முத நாளும் போயிட்டு வந்திருப்பீங்க, அடுத்த நாளும் உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்திருக்கும், ஒரு மாதிரி சோர்வு இருக்கும் தான்
1: ஆட்டோமேட்டிக்கா,
0: அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க?
1: என்னை வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக வச்சுக்கணுங்க நான் கரெக்டாக இருப்பேன். ஏன்னா நான் காலைல 3 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு தென்காசி போனேன், ஒரு டெலிவரி முடிச்சுட்டு அதே டைமிங்க்கு ரிட்டர்னு. ஏன்னா எனக்கு வந்து மதுரை பண்பலை வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம், என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவங்க அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான் என்னை வந்து இந்தளவுக்கு வச்சிருக்கு. ஏன்னா என்னடா நேற்று வண்டி ஓட்டிட்டு போனால் இன்றைக்கி நான் சரி அசால் டர்மன் சொன்னோம்னா, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து உத்வேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த செயலாக இருந்தாலும் அந்த உத்வேகத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம்.
0: ரொம்ப சூப்பராக உற்சாகமாக பேசுகிறீங்க சார். சரி, அப்படியே உற்சாகமாக ஒரு பாடல் சொல்லிடலாம் இல்லையா?
1: அந்த காலகட்டத்தில் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் ட்ரெண்டிங் ஆன டைமிங்கு, அந்த முத்து படத்தில் தில்லானா தில்லானான்னு ஒரு பாட்டு,

0: உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் சொல்லுங்க? பேக் போனா இருக்கிறது யார்?
1: என்னோட வளர்ச்சிக்கு பேக் போனா இருக்கிறது என்னோட குடும்பம் தான், ஃபேமிலி தான். என்னோட தந்தை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அவர் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அண்ணன் மூணு பசங்க, எங்களை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வளர்க்கும் போது எங்களுக்கு வந்து உழைப்போட மதிப்பு என்னன்னு கற்றுக் கொடுத்தாரு. நேரம் தவறாமே அவர் கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே வந்து வேறு வேறு லைனில் தொழில் பண்ணாலும் ஆனால் அந்த பஞ்சுவாலிட்டியை மூணு பேருமே கடைப்பிடிக்கிறோம். அதுதான் எங்களை வந்து ஒரு உத்வேகமாக முன்னேறதுக்கு ஒரு காரணம். எங்களை வந்து வழிநடத்துகிற எங்கள் அம்மாவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மேபி ஒரு காலகட்டம் போது நம்ம தனிச்சு திருமணம்ன்ற ஒரு பந்தத்தில் இணையும் போது பெற்றவங்களோட பங்களிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ மனைவியோட பங்களிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அந்த மனைவிக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய குழந்தைகள், அந்த ஒரு குடும்பத்தோட சூழல்கள், இதுதான் வந்து நம்மளை வந்து கட்டமைக்குது, நம்மளை வந்து நல்லபடியாக முன்னேறக்கான வழிமுறைகளை உருவாக்குது.
0: சூப்பர், ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், பேக் போன் எல்லாமே ஃபேமிலி.
1: அதில் வந்து என் மனைவிக்கு பிடிச்ச பாட்டுன்னா என்ன செய்ய மச்சான்னு ஒரு படம். அதில் வந்து ஆடியில் செய்தி சொல்லின்னு சொல்லி ஒரு பாட்டு,
0: ஆடி மாசமே ஆடியில் செய்தி சொல்லி.
1: ஆமாம்,
0: வெரி குட். இதோ உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் ஒலிக்கிறது. இது நேயர் விருப்பம்.

0: நம்முடைய தொழில் வந்து இன்னும் மேன்மேலும் விளங்க மதுரை வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய நம்ம மதுரை வானொலிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அன்புகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையுடன் விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
2: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
4: ஒரு பட பாடல்கள், ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில அண்ணாத்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். சிவாவுடைய இயக்கத்துல டி இமானுடைய இசையில 2021 வெளிவந்த திரைப்படம் அண்ணாத்த. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். 10:32:42 நொடியில

பண்ணாத்தேவரே அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

அண்ணாத திரைப்படத்துல இருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம். 10:30 இது ஆகாஷ்வாணி உதரிஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ்புரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: அண்ணாத்த திரைப்படத்துல இருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம். 10:41:27 இது ஆகாஷ்வாணி முதல் எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: நேரம் 10:46:33. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒரு பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அண்ணா தாத்திரை படத்துல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். வரும் பாடல் சித் ஸ்ரீராமோட குரலில்.

அண்ணாத்தா திரைப்படத்துல இருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு வச்சுட்டுக்கும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு வச்சுருக்கோம். மதுரை எஃப்எம் ரயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் கே எஸ் சித்ரா குரலில்

0: திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு ரசித்தோம். மதுரை எஃப்எம் 9.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்த அத்தனை நிஜங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாகாலாந்து மாநில முன்னாள் ஆளுநரும் பிஜேபி மூத்த தலைவருமான இல கணேசனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 440 விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கேரளத்தில் 10 நாள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6179 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில்

இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடை திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே மகளிர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். அதோட உங்களுக்கு பிடித்தமான சின்ன சின்ன தகவல்கள், அதையும் சமையல் குறிப்பு, அழகு குறிப்புகள், படித்தல பிடித்தது, இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். சரி, தொலைபேசி எண் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு முறை நினைவூட்டுறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. 25-30-170 அறிமுக தோழிகளும், 25-30-171 ஏற்கனவே பேசிய மற்ற அனைத்து தோழிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பிடித்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். வெளியூர்லேருந்து பேசுவீங்க இல்லை செல்பேசிலேருந்து பேசுவீங்க, அப்படி பேசும்போது 0452 அப்படிங்கிற எண்ணை எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய முதல் தோழி யார் சந்திச்சிருவோம், வருக. வணக்கம். அம்மா வணக்கம். குழந்தை திரசம்மா சொல்லுங்கம்மா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல வந்துடுவீங்க நிகழ்ச்சிக்கு, இன்னைக்கு முதல் நேரம் வந்திருக்கிறீங்க, என்ன பாட்டு கேட்கலாங்கம்மா? பாட்டு கொடுத்துருவோம். இந்த படம் வந்து 1984 ஆமா, பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த படம். வைரமுத்து V.S. நரசிம்மன் வந்து படத்திற்கு வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. வைரமுத்து பாடல் வீரர்களுக்கு SP பாலசுப்ரமணியம், P. சுசிலாவின் இனிமான குரலில் பாடல் ஒலிக்கிறது. ஸ்நேகிதி நிகழ்ச்சி, நேரம் இப்பொழுது 12:05.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:10.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
8: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610401249.
3: சந்தோஷமான இனிமையான நண்பகல் பொழுதில் சிநேகிதை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 12:10:30 சிநேகிதை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய அடுத்த தோழி யார் சந்திப்போம்? வருக, வணக்கம்.
10: வணக்கம் சகோதரருக்கு.
3: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
10: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
3: சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் ராணி மேடம்? சொல்லுங்க, அதான வேணும்.
10: நம்ம வயிற்று கடுப்பா இருந்துச்சுனா
3: சார், சரி
10: மாதுளம் பிஞ்சு இருக்குல்ல சார், தட்டி சார் எடுத்துட்டு
3: ஆட்டு பால் கலந்து
10: பிள்ளைங்க
3: கொடுத்தோம்னா மகிழ்ச்சி. உங்கள்ட்ட பேசுனதுல ராணி மேடம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேக்குறீங்க? நெஞ்சத்தை கில்லாதே. இந்த படம் பாத்தீங்கன்னா 1980 வெளிவந்தது. மகேந்திரன் இயக்கத்துல இளையராஜாவோட இசையமைப்பில் பஞ்சரத்ன பாடல்வர்களுக்கு எஸ் பி பாலசுமி, எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

0: நேரம் 12:15.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8604-12049. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12:16. சிநேகிதி நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பில் யார் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சு என்ன பாட்டுன்றது தெரிஞ்சுக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம். ஆ, மாலை வணக்கம், மதிய வணக்கம், காலை வணக்கம், இரவு வணக்கம், எல்லா வணக்கம் உரித்தாகட்டும். யார் பேசுறீங்க மேடம்? அருமை, அருமை. உங்களோட அந்த சொல்லதா மேடம் உங்க வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பாட்டு கேட்கறது அந்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும். டக்குன்னு சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கிறோம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? பார்த்தீங்களா, உங்க பேரு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கு. சொர்ணலதான் சொன்ன உடனே என்ன பாட்டுன்னு பாட்டை பாடிடுறீங்க. அதே அதே அதுதான். இது தகவல் இருக்கா? பாட்டு மட்டும்தான், பாட்டே பெரிய தகவல். 1978 வெளிவந்த படம் இந்த நம்ம ஜெனரல் சக்கரவர்த்தி, யோகானந்த் இயக்கம், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் கண்ணதாசன் பாடுறவர்களுக்கு வாணிஜ்யம் பாடுகிறார். கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:21.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 year கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104-12049. சந்தோஷமான நண்பகல் பொழுதில் சிநேகிதே நிகழ்ச்சி அழிந்திருக்கிறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்

நேரலை எண்களை சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 ஏற்கனவே பேசிய அனைத்து தோழிகளும் வரலாம். இப்போ இணைப்பில் யாரை சந்திக்கவிருக்கிறோம்? வருக, வணக்கம். வணக்கம். யார் இவ்வளோ சோகமாக வர்றீங்க? அப்புறம் என்ன வணக்கம் சார் அப்படிங்க, மகிழ்ச்சியில் பேசுகிறீங்க இவ்வளோ இருக்க. அப்படியா, சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. நல்லா இருக்கும். நீங்கள் மட்டும்தான், அவர் மல்லிகா ஆறுங்கன்றாரு, நீங்கள் மல்லிகான்றீங்க, நீங்களும் மல்லிகா ஆறுங்க சொல்லணும். ஓ, அதனாலயா? ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல ஐடியா கொடுத்துருக்குறீங்க. ரைட்டு, சொல்லுங்கள். இப்போ என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும்? ஆஹா, சொல்லிடுங்க. வென்று விடலாம், புன்னகையால் எளிதில் வென்று விடலாம், அவ்வளவுதானே? ஓ, அருமை அருமை. நன்றி இணைப்பில் வந்து பாடலை தெரிவு பண்ணதுக்கு. மல்லிகா அருமுக அறுப்புக்கடலேருந்து இவங்க தெரிவு பண்ண படம் உயிரை உனக்காக 1986 கே ரங்கராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது. லக்ஷ்மிகாந்தி பியாரிலாலோட இசையமைப்பில் பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினோடு இணைந்து பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 12:30.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: அருமையான நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு வானொலியில் வந்து எஃப்எம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நம்ம 103.3 மதுரை எஃப்எம்ல எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்க. நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, மதுரை பண்பலை 103.3, சின்ன சுக்கிகுளம், மதுரை 2 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் இதில் வந்து தெரியப்படலாம். ஆனால் தனித்தனி அஞ்சல் அட்டையில் எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பணும். 12:31 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சீர்நகர் மெகராஜ் பேசுறேன்.
0: சாப்பிட்டீங்களா மேடம்? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, ரைட்டு. இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா அப்படி பேசுனீங்கன்னா உற்சாகமாக இருக்கும். அது ஆமாம். அதோட வந்து என்ன பாட்டு நீங்கள் கேட்க போறீங்க அப்படிங்கிறத நேயர்கள்லாம் அவளோட காத்துட்டு
3: இருக்கிறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறீங்க சார்.
0: சொல்லுங்க. என்ன பாட்டு கேக்கலாம் படத்துக்கு? உரிமை குரல் படமா? ஆமாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1974 வந்தது. ஸ்ரீதரோட இயக்கம். MS விஸ்வநாதன் வந்து இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தம் 7 பாட்டு, 6 பாட்டு கவிஞர் வாலி எழுதியிருப்பாங்க.

0: நேரம் 12:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெறக்கூடிய தொலைபேசி நேரலை புது அனைத்து பாடலும் கேட்டு மகளக்கூடிய நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவலுடன் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. சகுந்தலா மேடம்,
1: நண்பகல்
0: வணக்கம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: வானம்பாடி படத்துல.
0: சரி.
1: கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே. படிச்சல் பிடித்தது
0: நல்லா பாடுறீங்க. அப்படியே பாடுறீங்க, 4 நிமிஷம் பாட்டையும் அதில் போட்டு விட்டுறேன் பார்த்து சொல்லுங்க. படித்தது பிடித்ததா சொல்லுங்க.
1: குற்றாலப்புறம் சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க.
1: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி

0: மக்களுக்கு வான்கதிகள் செஞ்சும் காணவர்கள் வீயறிந்து வானவரை அழைப்பர் கமல சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்ப தேனருவி திணையருவி வாணில் வழி ஒழுகும் செங்கதிரோன் படிக்காலும் தேர்காலும் ஒழுகும் கூணல் இளம்
1: நன்றி நன்றி அருமை அருமை நன்றி நன்றி அருமையா இருக்கு. பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட மலர் பங்கைய மங்கை வச அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே குற்றால குறவஞ்சில வர்றதே. ஓகே, இணைப்பில் வந்ததுக்கு மிக நன்றிங்கம்மா. 1963 வெளிவந்த படம் வானம்பாடி. ஜிஆர் நாதன் இயக்கத்திலையும் கே வி மகாதேவன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு பி சுசிலா பாடுகிறார். கேட்டு மகிழ்வோம் கங்கை கரை தோட்டம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நேரம் 12:44.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். பெண்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களையும் இதில் வந்து நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருவரை உங்களுக்கு நினைவூட்டுறேன். 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 அனைத்து தோழிகளும் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? சந்திப்போம், வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்வது சிவகாசியிலிருந்து சுதாச்சந்திரன்.
0: சொல்லுங்கம்மா. வணக்கம், வணக்கம் சொல்லிட்டோம். சுதாச்சந்திரன் மேடம், என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்? ஓகே, அந்த பாட்டு கொடுத்துடலாம். அந்த பாடல் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? இல்லை கேட்குறேன்.
2: அந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது போக இதுல வந்து மதவரியில முடியற அந்த வார்த்தையில இருந்து அடுத்த வரி
0: தொடங்க அருமை. கரெக்ட் கரெக்ட், நல்லா கரெக்டா சொல்லி. அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்தாதின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை நம்ம முடிக்கிறதுல திரும்ப அதை தொடங்கணும், ஒரு அப்படி உள்ள ஒரு பாடல். ஆமாம், பாட்டில் எல்லா படமும் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து 1976 கே பாலச்சந்திர இயக்கத்துலையும் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புலையும் வெளிவந்துச்சு. இதில் வந்து கண்ணதாசனோட பாடல் வரி அவ்வளோ அருமையாக அழைச்சிருப்பாங்க. அந்த பாடலுக்கே பாடியிருக்கிறாங்க வாணி ஜெயராம், அப்புறம் ஜெயச்சந்திரன், அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு வரி பாடுவார் எம்எஸ் விஸ்வநாதன். அந்த பாடல் இதோ காற்றலையில் வருது, கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: நேரம் 12:50. மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் சிநேகிதிய நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். வந்துட்டோம், ஆமாம் வந்துட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து யார் நிறைவான அழைப்பாளர் இணைகிறாங்கன்னு பார்ப்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பராக இருக்கும். யார் பேசுறீங்க? காலை மதியம் எல்லாம் வணக்கம். பஞ்சவரம் ஒரு மாதிரி வித்தியாசமான சொல்லுவீங்க, இன்னைக்கு சாதாரண சொல்றீங்க. நிகழ்ச்சி குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் என்ன உங்களோட கருத்து தான் எங்களை எங்கள் பணியில வந்து மென்மேலும் உயர்த்தும். அதனால அந்த கடிதத்தை அப்படியே காற்றில் இருக்கும் கடிதம் எழுதி அனுப்பிடுங்க. ஓகே பஞ்சவர்ணம் மேடம், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் பேர் வந்து ரகசிய போலீஸ் சார். அதுல வந்து சந்தனம் குங்கும கொண்ட தாமரை பூ ஏனுண்ட போதையில் திண்டாடுது.
0: சூப்பர் சூப்பர். போட்டுருவோம் கண்டிப்பா கண்டிப்பா. இருந்தாலும் அதோட தகவல் நான் சொல்லணும்ல, இந்த படம் 1968 வெளிவந்தது. பி ஆர் பந்துரோட இயக்கம், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. கண்ணதாசன் பாடல் உயிர்களுக்கு பி சுசிலாவின் குரலில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மதிப்போம்.

0: அருப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை தெரசம்மாள், தேனியிலிருந்து ராணி, அதே தேனியிலிருந்து சொர்ணலதா, அப்புறம் அருப்புக்கோட்டையிலிருந்து மல்லிகா ஆறுமுகம், திருநகரிலிருந்து மெகராஜ் பேகம், ஜெயகந்திபுரத்திலிருந்து சகுந்தலா, சிவகாசிலிருந்து சுதா சந்திரன், மதுரையிலிருந்து பஞ்சவர்ணம் ஆகியோர் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு மணிக்கு வர இருப்பது வசந்த கானங்கள், காலத்தால் அறியாத காவிய பாடல்கள். அதுவரை ஆகாஷவாணி மதுரை பண்பலையோடு இணைந்தீர்கள். நேரம் இப்பொழுது 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷவாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தை வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக இன்றும் மனதை தொட்டுச் செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

ரசித்த பாடல் எம் எஸ் சுனாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா குரலில் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இருந்து இணைந்திருக்கிறோம். காவிய கானங்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் வரிகளில் பி சுசீலா குரலில் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
5: பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரப்பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில், பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

சுசீலா குரலில் அமைந்த இனிய பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 1:13:16. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுசீலா குரலில், நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: இனிய பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். 1:17 வரும் பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

இதயத்தை தொட்டு செல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து

காதோடு கானங்கள், தாளாட்டும் கீதங்கள், வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 1:25:37 நொடியில் வரும்பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கனதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

இணைத்து நிற்கும் இனிய கானங்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் எம் எஸ் விசுவநாதன் இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

இனிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். 1:36 வசந்த கானங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரல்களில். காதலுக்கு நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மனமயங்கும் பாடல்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் அம்மா சுசுநாதன் இசையில், வாளியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். நம் நாடு திரைப்படத்திலிருந்து

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104 12049.

கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். பி சுசிலா பாடிய பாடல்களாக இன்றைய வசந்த கானங்கள். வரும்பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலா குரலில், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்களோடு வசந்த கானங்கள். வரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களாக, இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக, என்றும் மனதை தொட்டு சொல்லும் இனிய பாடல்களாக நாம் உள்ள தொட்டு நெஞ்சம் நிறுத்தி சென்றது வசந்த கானங்கள். பிரிய சுசீலா பாடிய பாடல்களாக இன்றைய வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

நேரம் 2:23. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நீங்க கேட்க இருப்பது கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம். கண்ணுக்கு தெரியாத காற்றை போல, கண்ணுக்கு தெரியாத காற்றை போல மனிதர்கள் காட்டும் நேசத்தால் சுழல்கிறதோ இந்த பூமி.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். தாயின் மேல் தனையனும் தந்தை மீது மகளும் கொண்ட ஒப்பற்ற நேசத்திற்கு உலகில் நிகரேதும் உண்டோ?

கவிதையும் கானமும் ஐ கவிதை அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. 2:11 கண்ணுக்கு மணித்துளிகள் யுகங்களாக, யுகங்கள் நொடிகளாக மாற்றிக்காட்ட நேசத்தால் மட்டுமே முடியும்.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: கவிதையரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில். பாசம் என்னும் கோல் கொண்டு பணியச் செய்யலாம் பகைவரையும். பாசம் என்னும் கோல் கொண்டு பணியச் செய்யலாம் பகைவரையும். அன்பு நிறைந்த புன்னகை புரியும் மாயம் இது.

கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 2:22 பாறைகளின் இடுக்கில் துளிர்விடும் விதையென, பாறைகளின் இடுக்கில் துளிர்விடும் விதையென, பகைமை பூக்கும் மழையின் நேச புன்னகை.

கவிதை அரங்கம் தரும் கவிதை. காற்றைப் போல நேசமும் அதிகம் இருந்தாலும் கஷ்டம், இல்லை என்றாலும் வாழ முடியாது.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:32:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம். உன்னை காண முடியாவிட்டாலும் உணரும் நொடிகள் உயிர் வாழச் செய்கிறது.

கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நிம்மதி, கடக்கும் போது விழும் நேசப் பார்வையில் கிட்டுவதெப்படி? கவிதையரங்கம் தரும் அடுத்த

கவிதைகளோடு இனிய கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கவிதை அரங்கம். அமிழ்தம் போல அன்பும் அளவை மீறும் போது நஞ்சாகிறது.

இதயம் தொட்ட வரிகளோடு இனிய கீதங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில். மௌனமொழி கூட அழகுதான், மௌனமொழி கூட அழகுதான். மனம் பேசும்போது வார்த்தைகள் எதற்கு?

0: 93.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நிறைவு பெறுகிறது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
6: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கக்கூடும்.

0: தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்து சேர்ந்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இன்னசையின் தாலாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் மெல்லிசையின் ராகங்களாக மெல்ல வரும் பாட்டு. இனி வரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்கள் இதயத்தை வருட வருகிறது. இன்றைய மெல்ல வரும் பாட்டு, இன்றைய மெல்ல வரும் பாட்டின் நிகழ்ச்சியில் மெல்லிசை கீதங்களோடு கோகுலரசி.

கீதமாய் வருடும் தென்றலாக மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் சென்னை 628 திரைப்படத்திலிருந்து

6:14 மெல்லிசை கானங்களோடு இணைந்திருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

கானங்கள் தாலாட்டும் கீதங்கள் மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 3:20 வரும் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

3:25 44 இருக்கை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லிசை கானங்களோடு மெல்ல வரும் பாட்டு. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ரகங்களோடு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் மெல்லிசை ராகங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து.

மெல்லிசையில் மெல்லிசையாக மெல்ல வரும் பாட்டு மதுரையஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃபம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
4: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
6: இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மெல்லிசையால் மனதை விரடி கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து.

மதுரை எஃப்எம் 90.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

இனிமையான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்களாக இதயத்தை வருடி சென்றது இன்றைய மெல்லவரும் பாட்டு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை ஜலாக.

கதை சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரமலை 4:03 ஆகாஷன் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தாங்க விளையாட காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நம்ம என்ன விளையாட காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னங்க நான் தலைப்பு தான் கேட்டேன் நீங்க பாடுறீங்க. என்ன மாதிரி அங்க உள்ள ஒரு பாடகி வந்து அத வந்து நீங்க கரெக்டா அதே மாதிரி பாடி காமிச்சிட்டீங்கன்னா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க, கைத்தட்டல்கள் கொடுத்து அடுத்த நேருக்கு வழி விட்டுருவோம். என்ன லவண்யா நான் சொல்றது சரிதானே? மற்றும் அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோகுலரசி. இனிப்பில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். ஸோ ஊழலாலா விளையாட காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து? இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் ரொம்பவே ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன கிழமை?
1: இன்னைக்கு
0: லீவ் டே, தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்றதுனால நிறைய நேயர்கள் இன்னைக்கு நம்ம ஆட்டக்கிழமை

0: முன்னாடியே தீரணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பீங்க. சோ முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: தொடர்ந்து நேயர்களை பேசுவதற்கு முன் ஒரு விளம்பரம் பேசலாம்.

0: 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அப்படின்னு விளையாடக்காந்திருக்கும் முதல் நேயர் யார்? எங்கிருந்து? 4:06 வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
2: மல்லிகாரணம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து.
1: நல்லதுங்க. என்ன தலைப்புல இன்னைக்கு விளையாட போறோம்? அது ஊழிடுற மாதிரியா இருக்கு? அதானே. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் இசை பாப்போம். ஐயா வந்து எவ்வளவு அருமையா பாட போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கான பாடல்
2: பாட்டை போடுங்க.

0: நாங்க ஹம்மிங் தான் பண்ண சொன்னோம். அவர் அதே மாதிரி ஹம் பண்ணிருந்தார் இல்லையா? அதே மாதிரி பண்ணுங்க பாப்போம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கான இசை. பாடுங்க பாடுங்க டக்குன்னு.
1: என்னம்மா கராத்தே சண்டை மாதிரி இருக்குது,
0: இரண்டு முறை மட்டுமே தாயா? சரி, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நீப்பில் வந்தமைக்கு. 4:07. ஏன்னா ஒரு நேயருக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம டைம் கொடுக்கணும். நான் அப்பப்போ அடுத்த நேயர் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற நிறைய நேர்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. 4:07 என்ப பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
2: உங்களுக்கான ஒலி கேட்டு கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: போடுங்க.
2: இது

0: ம், படிலாமா?
1: வணக்கம்,
0: யார், எங்கிருந்து? வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: கேட்டுட்டே இருக்காங்க தம்பி, அதனால கொடுத்த உடனே பாடிடுவாங்க. இதோ உங்களுக்கான ஒலிக்கீட்டு.

0: பாடிடலாமா அஸ்வின்? அவங்க ரெண்டு முறை பண்ணாங்கல்ல. கரெக்டாக பாடிட்டீங்களா?
1: சூப்பராக பாடிட்டாங்க. அந்த ஃபீல் மட்டும் தான் மிஸ் ஆகுது. மற்றபடி சூப்பர் தம்பி.
0: அதாவது நடிகர் பிரபுவுக்கே வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நிபுல் வந்த மைக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். அதாவது கிட்டத்தட்ட 4 நேர்கள் பேசினதுனால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா, என்ன சொல்றீங்க?
1: பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களை.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
3: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. 4:14 40 நொடிகளில் அதிரடியான ஆட்டக்களம். இன்றைக்கு என்ன
1: விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற கேம் தாங்க விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிபுள் பேசுகிறதற்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. உங்களுக்கான பாடல் அவங்களுக்கு தொண்டை சரியில்லை போல.

0: பாடிடலாமா சார்?
1: பாடிடலாம் மேடம்.
0: ஓ, நாங்க பண்ணா பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவோம். அந்த இருமல் கூட வருது. பண்ணுங்க பண்ணுங்க. என்ன சார், அவ்வளவுதானா?
2: பெர்ஃபார்மன்ஸ்ல வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா.
0: பார்த்தா அப்படி தெரியலையே சார். இன்னும் ரெண்டு வரி பாடுங்க.
3: ஆண்ட்ரியா மாதிரி ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நல்ல முயற்சி, அருமையா ஹம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருமல் முதல் கொண்டு வந்துச்சு. சூப்பர், வர நேர்களும் அதே மாதிரி பெர்ஃபெக்டா பாடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் பேச கத்துக்கோம். அடுத்த நேர் யார், எங்கிருந்து?
4: விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு
5: தமிழ்ச்சல் மேடம், லாவண்யா மேடம், கோகுல இருக்கு மேடம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: ஊலல்ல,
3: ஆமா உங்களுக்கான ஒலிக்கீற்று ஏதோ வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு அழகா பாடிடுங்க.

0: பரவாயில்ல, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க இல்லையா
1: லாவண்யா? ஆமா, ஆஹான்றத ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டியூனோட மேட்ச் பண்ணிட்டாங்க.
0: நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க பண்ணுவோம். நன்றி நிபுல் வந்தமைக்கிற அழகா முயற்சி பண்ணீங்க. 4:17 ஆட்டக்களத்துல ஊலலா விளையாட காத்திருக்க மடத நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்கந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம்.
3: அட்ரஸா?
1: அட்ரஸ்லாம் அவர் கேக்கல,
0: ஜஸ்ட் ஒரு ஏரியா பேர் தான் சொன்னாங்க. எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி பாடுங்க பாப்போம். நான் போயிட்டு லா வந்துருச்சு. பரவாயில்ல, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுள் வந்தமைக்கு. 4:18 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களத்துல ஊழலெல்லாம் விளையாட வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு கேட்டலாம், வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வரும்போதே ஒரே புன்னகையா இருக்கே,
5: நீ யாரு?
0: அதத்தான் கேக்குறோம்.
1: அழகு அழகு வந்து புன்னகை இல்லமா, புன்னகைதான், அதனாலதான்.
0: உங்களுக்கான இசை கேட்டு போட்டலாமா? உங்களுக்கானது இதோ.

0: முனிஷரம்மா, இது முத என்ன பாடல்னு உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் சொன்னீங்க, உங்க ரெண்டு பொண்ணுங்க கேலி பண்ணாங்கன்னு. உங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அம்மா பாடல் சென்டிமெண்டா இறக்கிட்டாங்க பாருங்க. சரி, ஓகே, இப்ப பண்ணுங்க பாப்போம்.
1: இன்னும் ஒரு தரம் போடு.
0: மீண்டும் ஒரு முறையா?

0: என்ன அஸ்ருதி ஒரே மாதிரி போகுதே,
1: கொஞ்சம் குரலை வளைங்க.
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.

ராமேஸ்வரம் 100.9 FM 100.9 இருக்கும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து, அவங்களும் அதே மாதிரி ஹம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், இணைப்பில் வந்திருங்க, பேசலாம்.
3: ஒளிக்கிட்டு
4: வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு பாடிருங்க.

0: ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.
1: உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் பாடுங்க. ஹம்மிங் தென்
2: அப்படின்னா பாடுது.
1: ஆமா,
0: மொத ஒரு பாட்டுல போட்டீங்க, நல்லா இருந்துச்சு.
1: மறுபடியும் கேட்டுட்டு சூப்பரா பாடிருங்க.

0: பாடுங்கய்யா. முன்னெடுப்பை தொட்டு
1: முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும் 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம்.
0: இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: எல்லாரும் இணைப்பில் வராங்க, ஆனால் ஏன் பேசுறதுக்கு இவ்வளோ தயக்கம்? இல்லை கேட்கலையா? வானொலியை கேட்டுகிட்டே பேசாதீங்க. அழைப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்க ஃபோனில் மட்டும் கவனமாக இருங்க. வணக்கம்.
2: வணக்கப்பா. வணக்கப்பா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலேருந்து பழமையாக பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, கேட்கலாமா உங்களுக்கு? நான் இசைக்கிட்ட
2: போடுங்க, ஈஸியாக கொஞ்சம் போடுங்க.
1: ஈஸியாக உங்களுக்கு இது வந்துட்டே இருக்குது.

0: மாதிரி பிளசண்டா மனசுக்கு இன்பமா தருது, அதே மாதிரி இப்ப அம்மா பாடுவாங்க. ஒரே புன்னகையா இருக்கு, என்ன விஷயம்? அடுத்து
1: கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன், அப்படியே எஸ்கேப் ஆகிக்கோ.
0: ஆமா, ரொம்ப அருமையா பண்ணீங்க. எங்க இருந்துமா பாடுறீங்க, பேசுறீங்க? புதுக்கோட்டை. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர், ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நீங்கள் வந்தமைக்கு 4:30 ஆட்டக்களம் விளையாடிட்டே இருக்கும், தொடர்ந்து நிறைய நேர்கள் பங்கு பெறாங்க.
2: ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு இன்றைய ஆட்டக்களம். நேர்கள் விதவிதமா பாடுறாங்க, ஹம்மிங். இதுல இருந்தே நிறைய மியூசிக் டைரக்டர் கேட்ச் பண்ணி,
0: சிலர் அந்த பாடகிக்கு டஃப் கொடுக்குறாங்க, சிலர் அப்படியே அவங்களுக்கு பிடித்தமான ஹம் பண்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த வகையில அடுத்த நேயர் என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
4: வாட் இஸ் யுவர் நேம்?
0: அதானே, உங்கள் பெயர் என்ன?
3: ராமநாதபுரம் சாத்தனகுடியில இருந்து முருகன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு ஒலிக்கிட்டு கேட்டலாமா?
3: போடுங்க மேடம்.
2: இதோ

0: இங்கே ஒருத்தவங்களுக்கு கால் தரையில் நிற்கல, ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பாடுங்கய்யா. இணைப்பில் இருக்கீங்களா?
1: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? 4:30 ஆகிக்கிட்டே இருக்கு. வணக்கம். உங்களுக்கு நாங்கள் இசை கிட்டு கொடுக்கவே இல்லையே.
2: பாட்டு பாட கம்மிங் பாட வந்திருக்கிறது குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டு, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பாட்டு கல நிகழ்ச்சியில் பாட்டு பாட வந்திருக்கம்மா.
0: சரிங்க, உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துடலாமா?
2: கொடுத்துருங்க லாவண்யம்மா.
0: அதுல என்ன வந்துச்சு? மீண்டும் ஒரு முறை.
3: இப்ப பாடலாமா?
0: தாலிருந்து அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: அன்பரசு, உங்களுக்கான ஒலிக்கிற கேட்கலாமாங்கய்யா?
4: நல்லா இருக்கலாம் மேடம். லாவணியா மேடம், இருக்கீங்களா?
3: பண்பலையில அனைவருமே நலம். நன்றி. இதோ வருகிறது உங்களுக்கான இசை கீற்று.

படிக்கலாமா ஐயா? என்னங்கய்யா? மீண்டும் ஒருமுறை உங்களுக்கான இசை கீற்று.

0: பாடிடலாமா ஐயா? என்னங்கய்யா?
1: என்ன
0: தலைப்புல விளையாண்டு ரம்யா? பாடுங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வந்து சிரிப்பு சிரிப்பா வருது இல்லையா?
2: யாரோ பக்கத்துல நின்னு அவங்கள சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க.
0: பாடுங்க பாடுங்க, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசினால இப்ப நம்மளும் போய் டடன் வர மாதிரி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். 4:35
3: புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரா பறந்து வரா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: அதே மாதிரி ஹம்பன காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்க இருந்து 4:41 வணக்கம்
1: வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க பேசலாம்.
3: மதுரை பில்லாபுரத்தில் இருந்து மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுறேன்.
2: உங்களுக்கான இசை கீற்றையும் இதே மாதிரி ஹம் பண்ணி காட்டுங்க. வணக்கம். இப்போ உங்களுக்கான பாடல்

0: பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு.
1: ஓஹோ, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணிங்க நன்றி நிபுள். வந்த மைக்கு 4:42 அதே மாதிரி விளையாட காத்திருக்கும் யாரு எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம். அதாவது 4:43 ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேர்கள் வந்து ரொம்பவே அழகா முயற்சி பண்ணி விளையாடுறாங்க. சில பேர் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதே மாதிரி அத்தனை நேயர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, வணக்கம் தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம். யார் அதை அப்படி தள்ளி நின்று பேசுறது?
3: ஐஸ்வர்யா
2: பேசுறேன். சொல்லுங்க ஐஸ்வர்யாமா, கேட்டுலாமா உங்களுக்கான இசை கிட்ட?
3: கேட்டுலாம்.

0: பாடலாமா?
1: ஆ பாடலாம்.
0: ஏய் இவ்வளவு அமைதியா, நல்லா எனர்ஜெட்டிக்கா பாடுங்க. நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு இந்த லெவல் தான் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க.
2: சத்தமா பாடணும்னு வச்சுங்களேன், குரலோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா இனிமை கெட்டு போயிடும்.
0: அப்படியா, நல்லது நல்லது. ரொம்ப அழகா முயற்சி பண்ணிங்க, இனிமே கெட்டு போயிருமா, அதனாலயே மெயின்டைன் பண்ணி பாடிருக்காங்க நினைக்கிறேன். 4:44 தொடர்ந்து இணைப்பு பேச கத்திருக்கோம். அடுத்த நேயர் ஊ லலலா விளையாடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுகிறேன். ஊ லலலா
0: ஊ லலலா விளையாடலாம். இதோ உங்களுக்கு அடைய சிக்கிட்டு.

0: தாண்டி
1: பல நேயர்கள்
0: ஆசைப்பட்ட அது இவங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு.

இல்ல நான் எங்களோட தலைப்பு கேட்கல, எங்களோட தலைப்பு கேட்கல. அதாவது எல்லாருக்கும் முன்னாடி வர பாடல் மறந்து போச்சு, பின்னாடி வந்த அந்த கத்துறது ஊ ஊ அப்படின்னு ஜோஷுவா கத்துறாங்க இல்லையா, அதனாலதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நன்றி நிபுல் வந்தமைக்கு. அடுத்த நேர்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 year கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
4: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104-12049.
6: வெற்றி பெறுங்க.
7: எல்லாருமே நலமா இருக்கும் பண்பலையில். இதோ உங்களுக்கான இசை கீற்று.

0: Oh. சூப்பர் சூப்பர். அதாவது எதை மிஸ் பண்றோமோ இல்லையா, அந்த இருமலை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டா கொடுத்துட்டீங்க. நன்றி நிபுணர் வந்த மைக்கேல். 4:48 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கட்டிப்பா உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: தேங்க்யூ மேடம். மதுரை 100.3 FM மெகாஹெர்ட்ஸுக்கும் ராமேஸ்வரம் 100.9 தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர் வணக்கமாய்.
0: ஆமாங்க, சரி ஓகே. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டே தான் மேடம் இருக்கேன்.
0: சிறப்பு. இப்ப உங்களுக்கான இசை கீற்று.

0: அவங்க அப்படியா பாடியிருக்காங்க? அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மியா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு நான் இசை கீற்று கேட்டலாமா? இது
0: என்ன திடீர்னு சீரியஸா போயிருச்சு?
1: இல்ல, ரொம்பவே எளிதான இசை கீற்று இது வரைக்கும் வந்ததுலயே.
0: பாடுங்க. எனக்கு அப்படியே பாடணும் போல இருக்கு. ஆமா, ஐயாக்கு நம்ம என்ன சொன்னோம் தெரியல. அவங்க வந்து ஓஹோ அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்களா?
1: ரொம்பவே அருமையான முயற்சின்னு சொல்லலாம்.

0: 5:50 இணைப்பில் பேச காத்திருக்கும். சொல்லுங்க.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நான் அந்த நேயருக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு அடுத்ததா பேச ஏன்னா முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஒரு சபாஸ் சொல்லணும்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் மதுரையிலிருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
0: காளீஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு
0: இருக்கேன். என்ன தலைப்பு? சூப்பர். உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துடலாமா?
2: ஓகே.
0: ஆட்டக்களத்தில் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து? அதுக்கு முன்னாடி அடுத்த என்ன நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு லாவண்யா?
1: அடுத்ததாக விளம்பரம் காத்துட்டு இருக்கு இடைக்கால ராகங்களில்
0: பாத்தீங்களா, அப்படியே டக்குன்னு டோனை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி தாங்க பாடல்களும் விளம்பரம் காத்துட்டு இருக்கு. இன்று மாலை 5:00 மாலை தன்ற நிகழ்ச்சியில் இடைக்கால ராகங்களை கேட்க தவறாதீர்கள். அதுல ஒரு ஸ்பெஷல் வேற இருக்கு. என்னப்பா ஸ்பெஷல்? இப்ப சொல்ல மாட்டேன், 5:02 தான் சொல்வேன். அதனால மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்று மாலை 5:02 மாலை தன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து 4:51 இணைப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வானொலியில கேட்க முயற்சி பண்றீங்க, அது ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க இங்க அங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க பேச முடியாது.
0: சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க. அதேதான் உங்க பேர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் அமலேபுரத்திலிருந்து செந்தில்.
0: செந்தில் சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான இசை கீற்று கேட்டலாமா?

0: சூப்பரா பாடிடலாமா?
1: ஓ
0: அவங்க ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன். ஒரு இடையில வந்து
0: அதான் சொன்னேன்ல, நாங்க இருமலையும் விட மாட்டோம், பின்னணி இசையும் விட மாட்டோம். ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி நிபுணர் வந்தமை. அதாவது அவனை ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அதாவது எனக்கு பழைய பாடலாம் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு புது பாடல் வருது. ரொம்ப இளமை உள்ளவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பாடலா வருது. அது என்னமோ ராசியா என்னன்னு தெரியல.
1: எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.
0: அனைத்தும் மலைப்பின் ஒருங்கிணைப்பாளரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4:53 யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். பேர் அப்துல் சாதர், நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து பேசுறேன். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் கேட்டுருக்கோம்.
0: உங்க பேர் என்னங்கய்யா?
2: என்னுடைய பேர் அப்துல் சாதர்.
0: சூப்பர் சூப்பர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்களே, நிகழ்ச்சியை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு.
0: சிறப்பு சிறப்பு. உங்களுக்கான இசை கீற்று இதோ.

0: பண்ணிடலாமா?
1: ஐயோ வேற ஏதாவது போடுங்களேன்.
0: இதுவே ஈஸியா தானே இருக்கு, முயற்சி பண்ணுங்க. கேட்ட வரைக்கும்
2: தூரு அப்படிங்கறதுதான். திரும்ப
1: இன்னும் ஒரே ஒரு கப் போடுங்க பாப்போம்.

0: எங்க ரித்து ரூ அத வச்சே முடிச்சிட்டாங்க, பாடுங்க. ஏன் அமைதியா பாடுறாங்க? நன்றியா, ரொம்பவே அழகா முயற்சி பண்ண, நம்ம சொன்னதுக்காக முயற்சி பண்ணாங்களே அதுக்கே ஒரு பாராட்டுக்கள் சொல்லிட்டு நன்றி. நிபுள் வந்தமைக்கு தொடர்ந்து நிபுள் பேச கத்துக்கும் அடுத்த நேயர், அவங்களுக்கு என்ன பாடல் வருது, அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ஏ லலலா இல்லங்க, ஊ லலலா. ஊ இல்லையா?
2: எல்லாருமே அந்த ஊ ஆ லா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தானே சொல்றாங்க, அதான் அவங்க ஊவ ஏன் பண்ணிட்டாங்க.
0: சரிங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம், மீனா சாமிநாதன்.
0: சுவாமிநாதன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: டக்குனு பாடுங்க.
1: மச்சான்
0: நீங்க ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுல். வந்த மைக்கு 4:55 நிமிடத்துல நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
2: டீ காஃபி வடை இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் கேட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேணாங்க, மற்றவங்களுக்கு செலவு வைக்கிறத நாங்கள் விரும்புறதே இல்லை அப்படின்னு உண்மையாக
0: அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ. சரி, ஓகே,
2: உண்மையாவே சொல்லிட்டு அடுத்த நேயர் யாருன்னு சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
0: எங்க இருந்து? ம், சொல்லுங்க. உங்க பேரு எங்களுக்கு தெளிவா கேட்கல.
2: கோமதி, மதுரை விளாங்குடியில இருந்து கோமதி பேசுறாங்க. சொல்லுங்கம்மா,
0: உங்களுக்கான இசை கீற்று வழங்கிடலாமா?

0: ஆ மடிலாமா. என்ன பண்றீங்க அம்மா, இணைப்புல இருக்கீங்களா? ம், பாடுங்க.
1: பாடதாப்பா செய்ய
0: பாடுறாங்களா? நல்லது நல்லது. ம், சரிமா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுள். வந்த மைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மகாஷ்மா.
1: சரி, உங்களுக்கான இசைக்கிட்டு ஏதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: ம், பாடிருங்க. வழிவிட்டாங்க. நன்றி கூறி நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கோகுல் அரசி. நன்றி.
1: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி நாகராஜன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமலை 5:03. இனி அடுத்த நிகழ்ச்சியாக வெயிலுக்கு விடை கொடுக்கும் வேளையில் அழகிய இடைக்கால ராகங்களால் வளம் வந்து உங்களின் மனதை வருட காத்திருக்கிறது மாலை தென்றல். சரிப்பா, மாலை தென்றல் அதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்ச்சியில் வந்து மாலை தென்றலுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களே, ஏதோ சிறப்பு அப்படிலாம் சொன்னீங்களே, என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு இசை கேட்டு வழங்குறேன், அதை வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம்.

ஜானகி அம்மா குரல்ல அப்ப அவங்களோட பாடல்கள் தான் இன்னைக்கு விளம்பரம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட அப்ப முழுசா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட கம்பெனிக்கு ஒரு ஆள் சேர்ந்திருக்காங்க, வேற யாரும் கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த மன பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் சேர்ந்து நம்ம ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாட போறாங்க. அப்ப இன்றைய மாலை தண்டல் நிகழ்ச்சியில எஸ் பி பாலசுப்ரமணியா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடிய பாடல்கள் கேட்கலாம்.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரமலை 5:50 ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரி ஓகே, இன்னைக்கு நாச்சும் ரெஸ்ட் எடுப்போமே, எப்பவுமே ஹரிபரியாக வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம். இன்று ஒரு நாள் தானே ஓய்வு நாள், ஓய்வு எடுக்கிறது தானே லீவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. அப்படியே புரண்டு படுக்கும் போது என்னடா அது ஒரு நல்ல பாடல் கேட்குதே அப்படின்னு சொல்லி சில பேர் படக்கு நெந்திச்சிருப்பீங்க, சில பேர் இப்போ தான் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி அப்படியே எந்திரிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து நல்ல பாடல் விளம்பரம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இன்றைய மாலை தின்ற நிகழ்ச்சியோட சிறப்பு பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல தான் வளம் வந்துட்டு இருக்கு.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

ஆமாப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சரி, ஓய்வு நிறந்தனே அப்படின்னு சொல்லி நானும் இப்படி எப்படின்னு புரண்டு படுத்தேன். கொஞ்சம் அலுப்பா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச இடைக்கால ராகங்கள், அதுவும் எனக்கு பிடிச்ச பாடகர்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி அடுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி எழுந்திருப்பீங்க இல்லையா? சரி, ஓகே, அப்படியே கெந்திரிச்சு தொடர்ந்து மாலை தண்டல் நிகழ்ச்சி கேளுங்க. தொடர்ந்து பாட கேட்கலாம் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து.

இந்த மாதிரி பாடலை கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிற நேரம் மாலை 5:20 ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். இன்னைக்கு பின்னணி பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியா எல்லாருமே அந்த ஒரு சாப்பிட்டு தூக்கத்திலேருந்து தெளிச்சி ஆயிருப்பீங்க. இப்போ ஒரு ஆட்டம் போடலாமா? எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதோ இப்படிதான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இசை ஜனமாய் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல்.

சந்தைக்கு வந்த கிளி பாடல் கொடுத்தாலும் கொடுத்தீங்க, நாங்கள் சூப்பராக ஆடி முடித்தோம், இருந்தாலும் ஆடுறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் மாலை 5:27. அப்புறம் என்ன, ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்த பாடலுக்கு டான்ஸ் ஆடிலாமா, இன்னொரு பாடலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, பாடலை கேட்டுட்டு வாங்க. கரகாட்டக்காரன் திரைப்படுத்திருக்காங்க.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: டான்ஸ் ஆன எல்லாருக்குமே பரிசு கொடுத்துடலாமா? பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரிப்பா, டான்ஸ் ஆனோ பரிசு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, என்ன பரிசு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அடுத்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்துல இருந்து, அதைத்தான் நான் பரிசு கொடுக்கறேன்னு சொன்னேன், கேட்டுட்டு வந்துடலாமா?

எடுத்துக்கும் இசை ஒழுத்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:37 ஆகாஷாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். நீங்க சொன்ன மாதிரி நாங்க தூக்கத்துல இருந்தோம், தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோம், அப்புறம் பாடல் ரசிக்க சொன்னீங்க, கேட்டோம், டான்ஸும் ஆடி முடிச்சிட்டோம், அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஏன்னா சில பேர் 5:38 ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து சில பேர் காஃபி டீ இல்ல பால் ஏதாவது குடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையில ஈடுபட்டு இருப்பீங்க. அப்போ அடுத்த பாடல், இதுக்கு முன்னாடி குயில் பாடுனீங்க, அடுத்த என்னப்பா மயிலா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லங்க? எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க மானை பத்தி, கேட்டுட்டு வந்துடலாமா?

இன்றைய மாலை தின்ற நிகழ்ச்சியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்கள்ல தான் பலம் வந்துட்டு இருக்கு. சரி, ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, சரி அடுத்தது என்ன, வெளியே கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பீங்க. அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணியாச்சு. அப்ப இந்த சந்தன குங்குமம் வைக்கிற பழக்கம்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நாங்க அதை தப்பா வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூப்பரான சிச்சுவேஷன் பாடல் கேட்டுட்டு இல்லாமா.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். இசைஜலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இடைக்கால ராகங்களால் மனதை மயக்கிக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இன்றைய சிறப்பு பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடிய டூயட் பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரி, என்னப்பா சிச்சுவேஷன் பாடல், அதாவது நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி பாடல்லாம் கொடுக்குறீங்க. முதல் நாங்க சந்தனம் வைக்கிறோம்னு சொன்னீங்க, சோ சந்தன கட்டுறேன்னு சொன்னீங்க, இப்ப நாங்க தலையில பூ வைக்க போறோம், என்ன பாடல் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பாடலை கேட்டுட்டு வாங்க. மண்வாசனை திருப்பி எடுத்திருக்காங்க.

எப்படிப்பா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாடல் கொடுக்கறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் மாலை 5:53. பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரிப்பா, ஒத்துக்கிறோம், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் பாடல் கொடுக்குறீங்க. நாங்க சந்தனம் வச்சோம், பூ வச்சோம், படுத்து நாங்க வெளியே கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு டைம் ஆயிருச்சு, நீங்களும் நிறைவு பாடலா கொடுக்க போறீங்க, அதையும் கேட்டுட்டு தான் போறோம். பட் இருந்தாலும் வெளியே போறதுக்கு சாவி வேணும் இல்லையா, அதைத்தான் தேடிட்டு இருக்கோம். இப்போ என்ன பாடல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கும் பாடல் வச்சிருக்கோம்ல. தொடர்ந்து பாடல் இசைக்க காத்திருக்கிறது மெல்ல திறந்ததுக்கு அதவு திரைப்படத்திலிருந்து.

ஒரு வழிய சாவியை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிற நேரம் மாலை 5:59. இதுவரை பின்னணி பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல்களாய் வளமுத்த மாலை தண்டல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. வழங்கிய அத்தனை பாடல்களும் மனதில் நீங்க இடத்தை பிடித்திருக்கும்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சுகளுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நீர்களே. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். காலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 456 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சல்லோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்கலாம். சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கூட்டங்களில் இம்மாதம் 18/8/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104 12049.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 அந்திப்பூக்கள், 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டே, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம் பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் கராத்தே பயிற்சிகள் குறித்து கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.

9 மணிக்கு சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 8 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு இன்று தொகுத்து வழங்கும்.

0: பவர் எஸ் காத்தேதீவன் அவர்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பதினொன்று 5க்கு தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். சென்னை அஞ்சலாக. நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான்
2: பாத்துக்கிறேன். ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பாட்டு ஓட்டுங்க பாட்டு ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஹாய் மதுரை எஃப்எம் லிசனர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: நேரம் 6:30. மலர்முட்டுகளோடு இசை மெட்டுகளை காற்றில் கலந்து மகிழ்விக்க வருகிறது அந்திப்பூக்கள். முதலாவது பாடலாக வேதாளம் திரைப்படத்தில் இருந்த அனிருத் இசையில கேட்டலாம் பாட்ட.
1: அவன் அணிவதில்லை.

5:14 அந்தி புகழ்ல அடுத்ததான் நம்ம கேட்க போறோம். ஏ ஆர் ரகுமான் இசையில மெர்சல் அரசன் பாடல், மெர்சல் திரைப்படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
3: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததான் அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அந்தி புகழ் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு பாடலை.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் பல பல. நேரம் 7:00.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: வாங்க, பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே. இன்றைய ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கமவரபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுடைய விவசாய பின்புலம், உங்களுடைய விவசாய வாழ்க்கை முறை இதெல்லாம் எங்கள் கூட முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: சரி, நாங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க

0: ஏன்னா வானத்தை பார்த்து பூமி தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம். ஏரி பாசனம், ஏரி பாசனத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பாசனம் இப்போது உற்பத்தி பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, தண்ணி இருக்கிற டைமுக்கு நாங்கள் நெல் பயிர் வந்து தேவையான அளவுக்கு நெல் பயிர் பயிர் வச்சுருவோம். தண்ணி இல்லாத வசதிக்கு என்ன பண்ணுவோம்னா, சும்மா இருக்கிற டைமில் நாங்கள் வந்து சவுக்கு மரம் அப்படி இல்லைன்னா தைல மரம் ரெண்டில் எதனா வச்சோம்னா அதுக்கு வந்து நீர் பாசனம் ரொம்ப தேவையில்லை. எவ்வளோ இதுக்கோ திட்டமாக ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதனால் அதை இது பண்ணிவிட்டு உற்பத்தி பண்ணணும். ஒரு 3 வருஷம் நம்ம இது பண்ணாமல் தாமச்சோம்னா அதுக்கு தகுந்த பலனும் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: இதுக்கு சவுக்குக்கும்,
0: ஆமாம், சவுக்குக்கும் தைலத்துக்கும்.
1: இப்போ அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட நெல்லுக்கு அப்போ நிலம் இல்லாமல் இருக்குமே? ஏன்னா இப்போ நீங்கள் நெல் வந்து உங்கள் சொந்த உபயோகம் சொல்கிறீங்க.
0: இப்போ ஒரு 2 ஏக்கரா இருக்குன்னா ஒரு 1/2 ஏக்கரா வந்து நாங்கள் பயிர் வச்சுருவோம். கம்பல்சரி சாப்பாட்டுக்கு வேணும்ல,
1: தேவைக்கேற்ற
0: மாதிரி பயிர் வச்சிக்கினா அது வந்து நெல் பயிர் நாங்கள் பயிரிட்டுருவோம். அதுக்கு வந்து தண்ணி கரெக்டாக அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு வரை நெல் பயிர் வச்சு பண்ணிவிடுவோம். மிச்ச டைமில் இது வச்சுன்னா ஒரு 4 வருஷம். அதனால் அது இது வந்து 6 மாதம் பயிர் தான் நமக்கு. 6 மாதம் 3 மாதம் பயிர் தான் அது. 3 மாதத்துக்கு ஒரு டைம் நாங்கள் அறுவடை பண்ணிக்கினே இருப்போம். அப்பப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் இருக்கும், மிச்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம ஒரு விருத்தில்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதை ஒரு இது பண்ணிப்போம். சப்போஸ் தண்ணி வசதி நல்லா ஏறி ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே பயிரிட்டுருவோம். திரும்ப ஏறு இது நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லா பாசனம் வந்ததுன்னு வச்சுங்க, நெல் பயிரை வச்சோம்னா நல்லா நெல் இது உற்பத்தி ஆகிடும்.
1: ஒவ்வொரு பயிருக்கும் வந்து நிலத்தோட அந்த பதப்படுத்துகிற விதம் வந்து மாறும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்க இல்லையா, நெல் வைப்போம் அடுத்தது சவுக்கு போடுவோம் அப்படின்ட்டு. இதற்கான காலங்களும் வந்து 3 வருஷம்ன்றீங்க. இப்போ சவுக்கெல்லாம் போட்டிங்கன்னா 3 வருஷம் அந்த இடத்த நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ அடுத்தது மறுபடியும் அந்த நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு நெல்லுக்கு நீங்கள் பண்ணும்போது மழை இருக்குது தண்ணி இருக்குது அப்படின்றப்போ என்ன மாதிரி முறைகள்லாம் நீங்கள் கையாளுறீங்க?
0: சவுக்கு மரம் இருக்குன்னா நல்லா ஏர் உழுதுட்டு வேர்லாம் மொத்தம் பிடிங்கி எத்தணும். புரிங்க எடுத்து நல்லா ஏர் உழுது ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு நல்லா இது பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி வருது பார்த்திங்களா, அந்த டைம் தண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து இயற்கை உரம் தான் நிறைய போடுவோம். நம்ம நுணா இலை இருக்கும், நுணா இலை அப்புறம் வந்து எருக்கம் செடி அப்புறம் வந்து நம்ம வேப்பலை அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 15 நாளைக்கு நல்லா அதை ஊற வச்சுன்னு வச்சுங்களேன். நல்லாமே நம்ம திரும்ப அதுக்கு வந்து பாக்டீரியா அதை இது எல்லாம் போட வேண்டியதில்லை, சல்பெட்டு அதெல்லாம் போட்டு பயிர் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் நாங்கள் இது பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இது உரம் வந்து இந்த உரம் சாணி உரம் அதெல்லாம் எடுத்து போட்டு உரம் போட்டு நல்லா இது பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நல்லா எதுவுமே தேவையில்லை நமக்கு. நார்மலாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு மருந்து இல்லாத நல்லா உற்பத்தி பண்ணலாம். அது அதுக்கு தேவையான அளவுக்கு இதை நாங்கள் ஃபஸ்ட்லேயே இதை எடுத்துட்டு 1 மாதம் வரையும் நல்லா நிலத்தை வந்து நல்லா பாதுகாத்து வச்சுருங்களேன். நம்ம உரமே தேவையில்லை, நல்லா ஆரோக்கியமான உணவு வரும். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்லேயே இதை பண்ணோம். நல்லா கொஞ்சம் நாளாகவும் நாளானா கூட அதுக்காக நல்லா உழுது எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டு வச்சுங்களேன். வேப்பில அதெல்லாம் போட்டு இது பண்ணோம்னா பூச்சிக்கொல்லி வராது, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும்.
1: அடுத்ததா, இந்த இயற்கை வழி வேளாண்மையினால மகசூல் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும், இல்லை அது கம்மியாக கிடைக்குதுன்றப்ப மகசூலை அதிகப்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறைகள்ன்றத ஒரு பாடல் இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
0: சரி.

0: பாடல் இடைவேளைக்கு அப்புறம் நிகழ்ச்சியை தொடர்றோம். நம்முடைய இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கம்மாரப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். சொல்லுங்க சார், நீங்க இவ்வளவு நேரம் வந்து இயற்கை விவசாயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இன்னைக்கு இருக்க தேவை, அதாவது மக்கள் தொகை, அவங்களுக்கான தேவை, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகசூல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து இயற்கை வேளாண்மையில அந்த அளவுக்கு டிமாண்டை மீட் பண்ற அளவுக்கு மகசூலை எடுக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையும் வருது. இதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போறதா சொல்றாங்க. இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பெரிய அளவில் நிலம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இதை தான் சொல்கிறாங்க காரணமாக. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பர்சனலாக உங்கள் அனுபவத்தில் எப்படி இந்த விஷயம் மேனேஜ் பண்ணுறீங்க?
1: போடணும், ஏன்னா பூச்சிக்கொல்லி டைமில் கண்டிப்பாக மருந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த லாஸ்ட்டில் பயிர் வர டைமில் வந்து அந்த டைமில் வந்து பூச்சி வரும், எப்படி இருந்தாலும் அந்த இலையில பூச்சி வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மருந்து தேவையான அளவுக்கு போயிட்டு அந்த பூச்சி எடுத்து காமிச்சோம்னா அதுக்கு தகுந்த மருந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்த பூச்சி மருந்து இந்த இது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா எத்தாந்து போட்டோம்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும், அவ்வளோதான். மிச்சம் நம்ம வந்து மண் வளத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் அடி உரத்துக்கு மட்டும் இதை பண்ணிவிடுவோம். இதை பண்ணதுனால அதிகமாக மருந்து யூஸ் பண்ணணும் நம்ம அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உரம் இது இயற்கை உரம் இல்லாததுனால அப்படியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஜிங்கு மணலில் கலந்து ஃபஸ்ட்லேருந்து அடி உரமாக போட்டுருவாங்க. அடி உரமாக போட்டு அப்புறம் பயிர் வச்சு திரும்ப 15 நாளைக்கு ஒரு டைம் போடணும். திரும்ப அந்த 15 நாள் ஒரு 30 நாளைக்கு ஒரு மருந்து வைக்கணும். 3-4 டைம் போட வேண்டியது வருது மருந்து. இதை நம்ம இயற்கையாக பண்ணதுனால உங்களுக்கு வந்து அதிகமான வந்து மருந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது நார்மலாக நல்லாவே வருது, நல்ல பயிரும் வரும், உங்களுக்கு நல்லாவும் நெற்பயிர் நல்லாவும் நமக்கு. இப்போ வந்து ஒரு 10 மூட்டை வருதுன்னா ஒரு 11 மூட்டை கூட வரும். நல்லா இயற்கை உரமாக போட்டோம்னா நல்லாவே மகசூல் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
0: கடைபிடிக்கணும்.
1: நம்ம கடைபிடிக்கிறது தான் இதாக இருக்குது,
0: ஆரம்பத்துலேருந்து அதை செஞ்சுட்டு வரணும்.
1: இப்போ அதுக்கு என்ன பண்ணால், இப்போ வந்து நம்ம ஒரு இந்த இயற்கையாகவே வந்து மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வந்துட்டு இப்போ அதில் வந்து எள்ளு புண்ணாக்கு இருக்கும். அந்த புண்ணாக்கெலாம் வந்து கலந்து நம்ம தண்ணி பாசனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பாசனத்துலேயே கலந்து அதை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் அதை பதப்படுத்தி அதை தண்ணி போகுது பாருங்கள், அந்த இதிலே விட்டுன்னு வச்சிங்களா, அது எந்த இதுவும் இல்லை, நல்லா வருது பயிர், நல்லா அருமையாக வருது, நல்லாவும் செழுமையாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு மூட்டை அதிகமாக வருது, நல்ல விளைச்சல் நல்லா வருது, நல்லாயிருக்கு.
0: ஓகே, அடுத்ததான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விளைச்சல் பற்றி சொல்கிறீங்க, அது நெல் பயிராக இருந்தாலும் சரி இல்லை சவுக்கு மாதிரி சரி, இது
1: சந்தைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை சார். சவுக்குக்கு பெரும்பாலும் உரம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டைம் நல்லா ஏறு உழுது நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் களை எடுத்துட்டோம்னா போதும், எதுவுமே வராது. அதே மாதிரி மாடு மேயறது அந்த இது எந்த பிரச்சனையும் வராது, ஆடு கீடு மாடு எதுவும் மேயாது இதில். ஆனால் ஒரு டைம் வச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரே ஒரு டைம் களை சைடில் கழிக்கணும், அவ்வளோதான். சைடில் கழிச்சு விட்டோம் நல்லா நீட்டாக வளைச்சி வந்துடும். களையினுடைய உதிரி இலையிலே கீழே போட்டோம்னா அதே வந்து உரம் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, அது நல்லா இதாகிடும், இன்னும் நல்லா வளைச்சி நல்லா வரும். அது வந்து நம்ம

0: மூணு வருஷம் ஒரு பார்க்கலாம், அப்படின்னா 4 வருஷம். நம்ம எவ்வளோ அதிகமாக விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மகசூல் நல்லா வரும், வருமானமும் நல்லா வரும். ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டன்னு 40 டன்னு கூட வருது, நல்ல வருமானம் வரும். ஒரு குறைஞ்சது ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வரும் ஒரு ஏக்கராக்கு. இப்போ பயிர் விட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணும், அது நல்லா இது வரும், ஒரே இதுவும் வரும். அதெல்லாம் இன்னும் நல்லா விட்டோம்னா அதுக்கு தகுந்த பேப்பர் மில்லுக்கு வருது பார்த்தீங்களா, பேப்பர்லாம் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம சவுக்குமார்
1: சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மகசூலாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துவீங்க இல்லையா, இது சந்தைப்படுத்துகிற வாய்ப்புகள் வந்து பெருநகரங்களில் தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சந்தைப்படுத்துதல் முறைகள் எப்படி இருக்குது, இதற்கான வழிமுறைகள் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள்.
0: இப்போ நம்ம வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுனாவே வந்து இவங்க பில்டிங் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களே. அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வேணால் 10x10 12x12 அந்த மாதிரி சைஸ் அவங்களே வந்து கட் பண்ணி அவங்களே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா மரம் நல்லா இதுவாக இருந்ததுன்னா பெரும்பாலும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியும் நம்ம இது வேணும்னா டிபிஎல் அது ஃபோன் பண்ணி சொன்னோன்னு வச்சிங்களா, பேப்பருக்குனே வருது சைஸ் வந்து அதுக்கு தகுந்த சைஸ், அது வந்து 5-6 வருஷம் வரணும். அந்த சைஸ் வந்தால் தான் நமக்கு வந்து நல்லா அந்த பேப்பர் அட்டைலாம் தயார் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ரேட் போட்டு ஒரு டன்னுக்கு இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. அட்டை அவங்களே வந்து வெட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் நல்லா வரும், இன்னும் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான்.
1: அதுக்கு தான் நீங்கள் நெல் பயிர் வச்சிங்கன்னா அதுக்கான சந்தைப்படுத்துதல் என்ன பண்ணுறீங்க, ஒழுங்குமுறை கொடுத்து எப்படி அனுக்குறீங்க, விற்பனை எப்படி மேற்கொள்கிறீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
0: அதுவும் டன்னு தான் சார். நம்ம இதிலே வந்து இங்கே பிடி ஆஃபீஸ், இங்கே கடம்பத்தூரில் பிடி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோன்ட்டு வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட்டை கணக்கு மூட்டையில் ஒரு டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவாங்க. ஒரு 10 மூட்டை 5 மூட்டைனா நம்ம இங்கேயே வந்து நம்ம குத்தி இது பண்ணி இது பண்ணிடலாம். அதிகமாக 50 மூட்டை 100 மூட்டை வருதுன்னா அங்கே போய் சொன்னோம்னா அவங்களே ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பிச்சோடனே அவங்களே பேசி இது பண்ணிடுறாங்க, வந்து என்ன வேணுமோ ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க, வந்து அவங்களே மூட்டை ஏற்று பண்ணி ஏற்று போயிடறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பேராக சேர்ந்துருவோம், விவசாயிகளை எல்லாம் சேர்ந்துட்டு மொத்தம் இது பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அவங்களே வந்து மொத்தமாக ஒரு லாரியை தந்து வச்சு அவங்களே ஏற்று போயிடும், கவர்மெண்ட்டே ஏற்று போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல இது இருக்குது, பேமெண்ட் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க நமக்கு.
1: அடுத்ததாக கால்நடை செல்வங்கள், அதாவது விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து கால்நடை செல்வங்கள் தான். நீங்கள் இப்போ உங்களுடைய ஊரில் இல்லை உங்களுடைய விவசாய வாழ்க்கையில் இந்த கால்நடைகளை எப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, உங்களுடைய பர்சனல் அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க?
0: பசுமாடு தான் சார், பசுமாடு இருக்குது. பசுமாடு நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அதை பயிர் இருக்குது அதுக்குன்னே வந்து துணை பயிராக வந்து நம்ம பசுமாட்டு தீவனம் ஒன்று போட்டிருக்கோம். சும்மா ஒரு 4-5 சென்ட் 6 சென்ட்னு போட்டு வச்சுட்டுன்னு வச்சிங்களேன், அது தேவையான அளவுக்கு மேய்ப்பில் போவோம், மிச்ச டைம் நம்ம அர்த்தத்தின் போட்டலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தத்துமா அது வளர்ந்துக்கினே இருக்கும், வளர வளர நம்ம மாட்டு தீவனம் வரும், பாலும் வந்து டெய்லியும் பால் பண்ணிக்கு போட்டுருவோம். ஒரு 4 மாடு 5 மாடு தான் இருக்குது, அது வரையும் போட்டு வரும், அவங்களே வந்து வீட்டானே வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அதுவும் ஒரு இதுதான்.
1: இப்போ பெருநகரங்களை நோக்கி டைரக்டா உங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அரசாங்கம் மூலமா என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நம்ம பொருளாதாரம் பண்ணனா காய்கறி போடுறோம், காய்கறி வந்து அன்னாட வாழ்க்கை வந்து ஒன்னு காய்கறி போடலாம், அப்படி இல்லைன்னா கீரை போடலாம், அரைக்கிற சிறுக்கிற அது மாதிரி போடலாம். அது வந்து டெய்லி நம்மளே போய் விற்பனை பண்ணிடலாம், யாரும் வந்து எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது குறிப்பிட்ட டெய்லி வந்து ஒரு 50 கட்டு 100 கட்டு அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம பயிர் வச்சிட்டோம்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போய்டுங்க. கீரை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து நம்ம அவங்களே பிடிங்கி மட்டும் கட்டு கட்டி வச்சிட்டோம்னா போதும், வந்து ஒரு கட்டுக்கு இவ்வளோன்ட்டு சொல்லி அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணிடலாம். கத்திரிக்காய் நம்ம தான் எத்தனை கடைகளில் போடணும், அது இல்லையா நம்ம கூட மார்க்கெட்டில் எத்தனை போட்டு வந்துடலாம், இல்லை உட்காந்து வியாபாரம் பண்ணால் பண்ணலாம், மார்க்கெட்டில் எத்தனை கடையில் போட்டு வந்தால் போட்டலாம். அதனால் கத்திரிக்காய் மட்டும் நல்ல வருமானம். அதே மாதிரி மல்லிப்பூ இருக்குது, மல்லிப்பூ எதனா வேணும்னா அதாவது நம்ம அன்னாடம் செலவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரே இதுவாக போட்டு விட்டோம்னா சவுக்கு மரம் அந்த மாதிரி போட்டு விட்டா ஒரு வேற ஒன்றும் இல்லை.
1: ஓகே,
0: அன்னாட வருமானம் பார்க்கணும்னா இது காய்கறிலே வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, தக்காளியும் போடலாம், தக்காளி அந்த அளவுக்கு நமக்கு இது வரல, இது ரெண்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்லா வருது, அது வரையும் போட்டு விடலாம்.
1: ஓகே, ரொம்ப யதார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வந்து பொருட்களை மகசூலை பெறுக்கிறீங்க, அதை சந்தைப்படுத்துறீங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசும்பொழுது தென்னை வியாபாரத்துலையும் இருக்கிறதா சொன்னீங்க, ஸோ உங்களுடைய அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

அன்புதான்.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபான்பு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கம்மாவர்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். சொல்லுங்க சார், இவ்வளவு நாளா வந்து விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்ததா தென்னை வியாபாரம், அதாவது இளநீர் இந்த வியாபாரம் எல்லாம் பண்றதா சொல்றீங்க. சோ இந்த அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, கழனி ஓரத்திலேயே வந்து லைனா இது இருக்குங்க, கரும்பு ஓரத்திலேயே வந்து அங்கங்க ஒரு ஒரு மரம் தென்னை மரம் வச்சு விட்டுனுச்சுங்க சார். அதுவும் நல்ல வருமானம் சார். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 மரம் வைக்கலாம் தாராளமாக. வச்சு விட்டோம்னா அதுவும் நல்ல வருமானம் வரும். நாங்கள் வந்து வியாபாரம் தான் பண்ணுறோம், வெளியில் போய் எடுத்துன்னு தான் பண்ணுறோம். காய்க்கு வந்து ஆள் இட்டுன்னு போய் மரம் அறுத்துட்டு எடுத்தாந்து வியாபாரம் பண்ணுறோம். அப்படி தான் ஓடினுக்கு இப்போ.
0: ஓகே,
1: ஆமாம். அப்படி இல்லைனா கோயம்பேடு சந்தையில் வந்து வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறோம். அது ரெண்டாவது முறையாக வியாபாரம், விவசாயம் போவோம், மற்ற டைமில் வியாபாரம், கடைகளில் வியாபாரம்.
0: இப்போ இந்த தென்னை மரங்களை வந்து தனியாக கேர் எடுத்துக்கணும் இல்லையா நீங்கள்? ஏன்னா நீங்கள் பயிருக்கான பூச்சிக்கொல்லி மேலாண்மை,
1: ஆமாம்,
0: அதே இதுக்கும் அப்ளை பண்ணலாமா இல்லை அதுக்கு தனியாக நீங்கள்?
1: இல்லை இல்லை, அதுக்கு தனியாக இருக்குது சார், அதுக்கு மருந்தெல்லாம் தனியாக இருக்குது. நம்ம அதுக்கு வந்து எப்படின்னா குருத்துல மருந்து வைக்கணும். நம்ம வந்து அடி உரம் வந்து நம்ம அந்த களை வெட்டி போடுறோம் பார்த்தீங்களா, தென்னை ஓலியே வந்து ஃபுல்லாக அங்கங்கே போட்டவே போதும், அதுவே நல்ல உரம். எல்லாரும் வெட்டி எத்தும் போய் வெளியே போட்டுருவாங்க, நம்ம வெளியே போடுறதில்ல. அதை வெட்டி அங்கேயே சுற்றி போட்டுன்னு வச்சுங்க, அந்த தென்னை உரம் போட்டு சுற்றி ஒரு 3x3 அடி பள்ளம் எடுத்துட்டு தண்ணி விட்டுட்டுன்னு வச்சுங்க, நல்லா வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் நல்லா வந்து காய் நல்லா காய்க்கும். அப்படியும் வரலாத பட்சத்துக்கு தான் குருத்துல மருந்து வைக்கலாம், உப்பு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பதில் புண்ணாக்கு ஒன்று, அதுவும் ரெண்டுத்தையும் கலந்து குருத்துல வச்சுன்னு வச்சுங்க, நல்லா இது வருது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது.
0: இந்த விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வந்து உற்பத்தியை டேரெக்டாக கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதே வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அந்த பொருளை வந்து நேரடியாக கன்சியூமர் வந்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ரெடியாக அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு முனைப்பில் இறங்கினீங்கன்னா அதில் வருமானம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு.
1: வரும் சார். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 500 கட்டு கீரை வருதுன்னு வச்சுங்களா, 500 கட்டு நாங்களே எடுத்து வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வியாபாரிங்களுக்கு 10 ரூபா கட்டு போடுறோம்னு வச்சுங்களா, அவங்க எடுத்துகிட்டு போய் 20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவோம், அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆனால் நம்மளே வந்து அந்த 500 கட்டு எத்தும்போது உட்காந்து வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ நேராக எடுத்தும்போது நம்மளே விற்றோம்னா 500 கட்டு எடுத்தும்போது 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ உட்காந்து 500 கட்டு நம்ம ஒரே ஆள் பண்ண முடியும். இப்போ 10 வியாபாரி இருப்பாங்க, 10 பேர் வந்து ஆளாளுக்கு 50-50 கட்டு வாங்கிட்டு போகிறாங்க வச்சுக்க, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதுக்குன்னு நம்மளே மொத்தம் இது பண்ணணும்னு ஆசைப்பட முடியாது. அவங்களும் வியாபாரி இருக்காங்க, அதுக்குன்னே பிழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிடுவாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ண முடியும்.

0: எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்றது வந்து உங்களோட எண்ணமா இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா விவசாயத்துக்கு முக்கியமான நீர் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே விவசாயத்துக்கு வந்து அடிப்படையே வந்து நீர் மேலாண்மை தான் சொல்றாங்க. சோ அந்த விதத்துல உங்களுடைய நிலமும் வந்து வானம் பார்த்த பூமின்றீங்க. உங்களுடைய நீர் மேலாண்மை வழிமுறைகள் என்னென்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய அனுபவத்துல இருந்து விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: அதான் சார், இப்போ வந்து நம்ம ஏரி பாசனம் தான் நமக்கு இருக்கு. ஏரி பாசனம்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும், இப்போ ஆடியிலிருந்து ஆவணி புரட்டாசி அந்த மாதிரி ஒரு 3 மாசம் வரையும் நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த டைமுக்கு தேவையான பயிர் நம்ம வச்சுன்னு கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அந்த டைமில் தான் நம்ம பண்ணோம்னா கீரை பண்ணலாம், கத்திரிக்காய் அந்த டைம் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற டைம்லாம் வந்து எப்போவுமே வந்து தொடர்ந்து வெயில் காலத்துலலாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் எந்த டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பிளான் பண்ணிப்போம். பண்ணி அந்த டைமில் அதுக்கு நாற்று விட்டுருவோம். இந்த டைம் நாற்று விட்டோம்னா இந்த டைமுக்கு அறுவடை வர மாதிரி பிளான் இருக்கும். அது மாதிரி நாற்று விட்டு வச்சுட்டோம்னா தண்ணி இருக்கிற டைம் நாற்று விட்டு வச்சா கரெக்டாக அந்த டைமுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வரும். தண்ணி முடிகிறதுக்கு அது இப்போதைக்கு பரவாயில்ல, நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஓரளவுக்கு தண்ணி கொடுத்துருந்தா இருக்குது ஏரி பாசனம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போலாம் நல்லா ஏரியெலாம் தூர் எடுத்து நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா செழுமையாக இருக்குது. தண்ணியும் பற்றாக்குறை இல்லை ஓரளவுக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷமாக பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இந்த போர் எடுத்து செய்கிறாங்க இல்லையா?
1: போர் இருக்குது சார், அது நிறைய ஏக்கராக இருக்கவங்க உங்களுக்கு தான் போர் இது இருக்குது. நம்ம ஒன்றும் வாங்கலை, போர் இது பண்ணலை. அதை இது பார்த்து தான் பண்ணியிருக்கோம். வாங்கணும், அரசாங்கம் மானியம் வந்து இது போடல. இப்போ வந்து வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 ஏக்கரா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வந்து ஃப்ரீ கரண்ட் தர சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்ததுன்னா இப்போ நம்ம போர் போட்டலாம், அதுக்கு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை.
0: நீங்கள் நேரடியாக விவசாயத்துக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கிற சலுகைகள் என்னென்ன, சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இதுதான் உரம்லாம் கொஞ்சம் குறைச்சி தராங்க இல்லையா, உரம் தான் வந்து அதுக்குன்னு வந்து பிடி ஆஃபீஸில் போனோம்னு வச்சிங்களேன், இந்தந்த பயிருக்கு தேவைன்னா அங்கே அரசு மானியமாகவே தராங்க. இந்த இப்போ நம்ம கடையில் போய் வாங்கணும்னு வச்சுங்க ஒரு 700 ரூபா 800 ரூபா வரும், இங்கே 450 ரூபா அந்த மாதிரியே தராங்க. பிடி ஆஃபீஸ் போயிடணும், பிடி ஆஃபீஸ் போய் இந்தந்த பயிர் இருக்குது நம்ம இது காமிச்சோம்னா, நம்ம விவசாய கடைக்கு காமிச்சோம்னா அதுக்கு தகுந்த உரம் அவங்களே தந்துடுறோம். அதே மாதிரி ஃப்ரீயாகவே நாற்று தராங்க, எல்லாமே பிடி ஆஃபீஸில் அதெல்லாம் செய்யறாங்க. எது எது வேணும்னு சொன்னோம்னா பயிருக்கு அதெல்லாம் தேவையானதெல்லாம் பிடி ஆஃபீஸில் தராங்க. கடம்பத்தூர் பிடி ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு, அங்கே எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க.
0: ரொம்ப நன்றிண்ணே, இது வரைக்கும் யதார்த்தமாக விவசாயம் சார்ந்த பல தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப எளிய நடையில் எல்லாருக்கும் புரியற மாதிரியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இன்னும் விவசாயத்தில் பல மைல்கல்களை நீங்கள் அடைஞ்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இயற்கை முறைகள் அனைவரும் பின்பற்றி ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகிறதுக்கு எங்களுடைய ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: நேரம் இரவு 7:39. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பர் டூப்பர் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்.

அனைவருக்கும் நேரம் இரவு 7:50 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டரஸ்ட் இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேரே இஷ்க்மேன் திரைப்படத்திலிருந்து.

ஜாலமாக கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் நிறைவான பாடல் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100+ நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த

மூன்று தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கிகா லியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:20 ஆயிற்றுக்கு. இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்ல நீங்கள் கேட்க இருப்பது குழந்தைகளின் பங்களிப்பில் வழங்கும் வரும் பட்டாம் பூச்சிகள். உங்கள் வீட்டு குழந்தை செல்வங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும் 25 30 171 என்ற எண்ணிலும் குழந்தைகள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகளில். நிகழ்ச்சியில் முதலாவதாக பைசன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டலாமா?

மணி 13:37 நொடிகள். பட்டாபூச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்ததா டாடா திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா ஒரு பாட்டு?

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: நேரம் 8

நேரம் 8:24 நொடிகளாயிற்று. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை நிறைவாக கேட்கலாம். வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அளித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். கூறி விடைபெறுவது லாவண்யா. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த கராத்தே மற்றும் சிலம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு பயிற்சியாளர்களையும் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளையும் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்துகிட்டே வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கராத்தே பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். கடந்த 40 ஆண்டுகளாக கராத்தே பயிற்சிகளில் ஈடுபட்டு கராத்தே போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பல பரிசுகளை வென்றிருக்கிறார். மதுரையில் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டதா சொல்றீங்க.
2: ஆமா.
1: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
2: என்னுடைய பெயர் அருள் பிரகாஷ். ஆரம்ப காலத்தில் வந்து மேலூரில் இருந்தோம் நாங்கள். மேலூரில் கல்லூரி படிப்பு வரைக்கும் மேலூரில் இருந்தோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வந்து என்னுடைய பணி வந்து ஆசிரியர் பணி. அதாவது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முதல்ல பிரின்சிபலாக இருந்தேன். ஒரு 15 இயர்ஸ் பிரின்சிபல்ஷிப்பில் இருந்துட்டு இன் அண்ட் அரவுண்ட் மதுரையில் இருந்துட்டு ஐ காட் த கவர்மெண்ட் ஜாப் இன் த இயர் ஆஃப் 2009. ஐ ரிட்டையர்ட் ஃப்ரம் மை சர்வீஸ் 2020. என்னுடைய துரதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்டமா என்பது தெரியலை. அந்த நேரத்தில் கொரோனா ரொம்ப ஆட்கொண்டுருச்சு. அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். கல்வி பணியை தொடரணும், பல கல்லூரிகளுக்கோ அல்லது ஸ்கூல்களுக்கோ போய் மறுபடியும் என்னுடைய பணியை தொடரணும்னு நினச்ச நேரத்தில் கொரோனா பீரியடுங்கிறதுனால வெளியில் போக முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வர்றப்போ, ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருந்தால் இந்த கொரோனாவில் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கே தோன்றிச்சு. அப்போ நான் படித்த அந்த மார்ஷியல் ஆர்ட் கராத்தே சிலம்பம், 13 வயதுலேருந்து கராத்தே பயின்றுக்கிட்டு இருந்தேன். இதை வந்து நாம் மேன்மேலும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் ஏரில் ஒரு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக என்னுடைய பணி தொடர்ந்தது. அப்போ என்னுடைய வீட்டிலேயே ஒரு அகாடமி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே வரக்கூடிய பிள்ளைங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு கராத்தே சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கும் போகலை. அதனால் இதை வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆசையாக கொண்டு வந்து ஒரு ஆட்டை கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது பேரண்ட்ஸுக்கு. கல்விக்கு அப்புறம் நமக்கு தேவையானது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும். அப்போது இந்த கராத்தேங்கிறதும் இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்போ இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய சின்ன குட்டி குட்டி பசங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நானும் பயிற்சியை தொடர்ந்தேன். சின்ன வயசில் பழகினது அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யவும் இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: சரிங்க சார். கொரோனா காலகட்டத்தில் எல்லோருமே வந்து வேலை இழந்த சமயத்தில் அதையும் ஒரு வாய்ப்பாக பார்த்து அந்த வாய்ப்புலையும் மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 13 வயதுலேருந்தே கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. உங்களுடைய பள்ளி பருவம், பள்ளி படிப்பு அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
2: நான் படித்தது வந்து மேலூர் அரசு ஸ்கூலில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் அங்கே பண்ணேன். அப்போ 13 வயசுங்கிறது அப்போ 7th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுவா

0: விளையாட போகிறதில்ல, ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கிறோமான்னு தெரியல, விளையாட போனால் எல்லாம் வேட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ஒரு கெட் பேக்காக இருக்கிற டைமில் என்னோடய ஃபாதர் அவங்க சொன்னாங்க, பயப்படாத, இந்த மாதிரி ஒரு கராத்தே நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு சின்ன ஸ்கூலில் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு கராத்தே நடக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அப்போ உடற்பயிற்சி எவ்வளவு தூரம் நமக்கு கல்விக்கு உதவுன்றதை அங்கே நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, அந்த மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அப்பீல் ஆயிடுச்சு. எப்படின்னா, நம்ம மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு கால் ரெண்டு கை இருக்குது, மொத்தம் நாலு நமக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்குது. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூணு ஆயுதத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது ரெண்டு காலை பயன்படுத்துகிறோம், ரைட் ஹேண்டை பயன்படுத்துகிறோம், லெஃப்ட் ஹேண்டு பயன்படுத்துகிறதே இல்லை, வேறு பர்டிகுலர் பர்பஸ் ஓன்லி அதை யூஸ் பண்ணுறோம். இதை சொல்லிக் கொடுத்தாரு. அதாவது 90% பார்த்தீங்கன்னா நம்ம வலது கை பயன்படுத்துவர்களாக தான் இருக்கிறோம். ஒரு சிலர் ரொம்ப பெக்யூலியர் டைப்பு இடது கையை பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய சாதனையாளர்கள் இப்படிப்பட்டவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர்ஸ். அப்போ அவங்க வந்து நம்மளை விட லெஃப்ட் ஹேண்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை பிரெயினில் ஏற்படுது. அப்போ சயின்டிஃபிக்காக ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வலது கையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம இடது பிரெயின் ஒர்க் ஆகும், இடது கை யூஸ் பண்ண பண்ண வலது பிரெயின் யூஸ் ஆகும். அப்போது மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், சயின்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், டெக்னிக்கல் சைடு ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகும். பெரும்பாலும் 90% மக்கள் என்ன செய்கிறோம்னா, இடது கையை ஃபார் பர்டிகுலர் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறதில்ல, எல்லா வேலையும் வலது கையில் செய்கிறோம், அதுக்கு ஈக்குவலன் வெயிட் இடது கைக்கு கொடுக்கறதில்ல. அப்போ இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கராத்தே அப்படிங்கிறது, கராத்தேனா கரா அப்படின்னா எம்டி, தேனா பாடி, எம்டி பாடி, வெப்பன்ஸ் எதுவும் இல்லாமல் பயிற்சி பண்ணுறது. அப்போ லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி அவங்க பஞ்சஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த இடது கை ஆக்டிவிட்டி நிறையா வர்றப்போ எஜுகேஷனல் சைடு இது மாணவர்களுக்கு மிகவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃபிசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரைட் ஹேண்டு யூஸ் பண்ண பண்ண ஒவ்வொரு சைடு தான் யூஸ் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை எனக்கு அந்த முத முத அந்த மாஸ்டர் எனக்கு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப அப்பீல் ஆச்சு. ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ண உடனே எனக்கு ஒரு என்னை அறியாமல் ஒரு பெரிய தைரியம், கல்வியில் ஒரு பெரிய உத்வேகம், என்னன்னு தெரில நல்ல படிப்பு வருது. அப்போ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப வீக்காக இருந்த ஒரு மாணவனாகிய நான் இந்த கராத்தே பயிற்சியை நம்ம செய்யும் போது இதில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டவுடனே அதில் ஒரு பெரிய ஆர்வம் வருது. அதே மாதிரி அது ஒரு சண்டை பயிற்சின்னு நமக்கு அந்த காலத்தில் நினச்சிக்கிட்டோம், ஆனால் அது சண்டை பயிற்சி கிடையாது, நம்முடைய உடலினுடைய இயக்கத்தை இயக்க வைக்கிறது. உடலுடைய எல்லா பாகங்களையும், வலது கை இடது கை, வலது கால் இடது கால், எல்லாத்தையும் ப்ரொபோர்ஷனேட்டாக யூஸ் பண்ணும்போது உடலியல் செயல்பாடுகளும் எல்லாமே தொடர்ந்து நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பயிற்சி நமக்கு ஒரு அருமையான பயிற்சியாக அமைந்தது. அதிலிருந்து என்னுடைய இந்த கராத்தே பயிற்சியை நான் தொடர்ந்து 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன்.
1: பள்ளியில் படிக்கும் போதே கராத்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, பள்ளி படிக்கும் போது கராத்தே போட்டிகள் ஏதாவது பங்கேற்றிருக்கீங்களா?
0: பெரும்பாலும் இப்போ நான் சொல்கிற இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் கராத்தேங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ரொம்ப கராத்தே ஃபேமஸ் ஆனது புரூஸ்லின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாமனிதர் அந்த ஆர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சினிமா இன்டர்நேஷ்னல் ஃபில்ம், அவர் ஒரு 4 படங்கள் நடித்தார். அந்த படங்களை வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் கராத்தேன்னா என்னென்னே மக்களுக்கு, நம்ம இந்திய மக்களுக்கு தெரிய வந்தது. அதுலேயும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய பேர் கராத்தே கற்றுக்கலை. ஒரே ஒரு நபர் வந்து கராத்தே மணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், மிகப்பெரிய மாமனிதர், அவர் இப்போ இல்லை, நோமோர் இறந்துட்டாங்க. அவர் வந்து ஜப்பான் போய் டைரெக்டாக கற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மனிதராக வந்து அதை ஆரம்பித்தார். அப்போவும் சென்னையில் தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் நம்முடைய கிராமப்புறங்கள்லாம் அது பாப்புலர் ஆகலை. நான் வந்து டிகிரி முடித்து எல்லாம் வெளியில் வந்தப்போ எனக்கு ஒரு ப்ரௌன் பெல்ட் அந்த லெவலில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நான் கராத்தே சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டான்ட்டுருவாங்க, அந்த அடிதடி கலாத்தெல்லாம் வேண்டான்ட்டுருவாங்க. ஸோ அது அவேர்னஸ் இல்லை. அப்போ அந்த காலத்தில் போட்டிகளும் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு 95க்கு மேலே கொஞ்சம் அந்த கராத்தே அவேர்னஸ் வர ஆரம்பிச்சுது. நல்ல இளைஞர்களும் ஓரளவுக்கு அதை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இந்த புரூஸ்லி படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் அந்த கராத்தே மணி போன்றவர்கள் ஒரு சில மாஸ்டர்ஸை அங்கங்கே அனுப்பிச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆட்களை ஏற்பாடு பண்ணி இந்த கராத்தையை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ணப்போ தான் ஒரு சில போட்டிகள் நடந்தது.
1: சரி,
0: இப்போ புதுக்கோட்டையில் ஒரு போட்டி நடந்தது, சென்னையில் ஒரு போட்டி நடந்தது. அதிலெல்லாம் நான் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஒரு பயந்த சுவாபமாக இருந்த ஒரு பையன் அந்த கராத்தையில் வெற்றி பெறது முதல் முறையாக எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லா ஒரு சக்தியும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. படிப்புலையும் நல்லா வந்தது. அந்த கராத்தே பயிற்சியின் மூலமாக என்னுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது, நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறேன். இதே மாதிரி மாணவர்களையும் நிறைய பரிசு வாங்க வைக்கணுன்றது தான் இந்த அகாடமியை இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. பள்ளியில் படிக்கும்போது வேறு ஏதாவது விளையாட்டுகளில் பங்கேற்றிருக்கீங்களா?
0: அந்த காலத்தில் பார்த்து

0: பார்த்தீங்கன்னா எல்லா விளையாட்டும் சொல்லி தருவாங்க பிடி ஆசிரியர். வாரத்துக்கு எப்படியும் ரெண்டு கிளாஸ் இருக்கும், அந்த ரெண்டு கிளாஸில் பிடி பீரியட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருவோம். அப்போ விளையாட்டு தான் நமக்கு பிரமாதம், பைக்கெட்லாம் தூக்கி எங்கேயாவது போட்டுருவோம், தேடிக்கிட்டு இருப்போம். அப்புறம் எல்லா விளையாட்டும், ஹாக்கி, ஃபுட்பால், பால் பேட்மிண்டன், த்ரோ பால், ரிங் பால், டெனிகாய்ட்ஸு, பேஸ்கெட் பால், அந்த மாதிரி எல்லா அத்லெட்ஸு எல்லாத்துலேயுமே, அதாவது பிடி மாஸ்டர் வந்து இன்வாரியபிளி எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாரும் எல்லா விளையாட்டும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு சிலர் மட்டும் ஃபேமஸாக வருவாங்க. அந்த மாதிரி வர்றப்ப எனக்கு வந்து அத்லெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, 100 மீட்டர் டேஷில் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் டீம் தானே, ஃபுட்பால் டீமில் இருந்திருக்கேன், பேஸ்கெட் பால் விளையாடுவேன், எல்லா கேம்ஸ்லேயுமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். அப்படி இருந்ததுனால கல்லூரியில் நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, ஷாவ்லிங் த்ரோ, இந்த மூணுலேயுமே ஃபஸ்ட்டு வந்தேன் யூனிவர்சிட்டி லெவலில். அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்தது, ஆல் பிகாஸ் ஆஃப் கராத்தே பிராக்டிஸ்.
1: சரி சார், அதாவது பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் வந்து பரிசுகள் வாங்கினேன்னு சொன்னீங்க, எந்த கல்லூரியில் படிச்சீங்க, அந்த கல்லூரி பருவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மேலூர் அரசு கலைக்கல்லூரி, அப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அங்கே ஜாயின் பண்ணேன். ஆங்கில மொழியை கற்றுக்கலான்னு போகும்போது இந்த காலகட்டம் முதல் முறையாக ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு இது கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது. கல்லூரி எனக்கு ஒரு பெரிய புது அனுபவம், பள்ளிப்படிப்பை விட கல்லூரி படிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி. அப்போது விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருந்தது, அது பள்ளியில் படித்த அந்த விளையாட்டை வச்சு கல்லூரியிலையும் அந்த விளையாட்டை நான் தொடர்ந்தேன். அங்கே வந்து எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிது, கராத்தே படித்ததுனால இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு கௌரவம் கிடச்சிது.
1: சரி,
0: அப்போ ஃபைனல் இயரில் வந்து ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் வைக்கும்போது நான் அந்த கராத்தே டெமோ ஒன்று பண்ணி காமிச்சேன். இந்த ஓடு உடைக்கிறது, செங்கல் உடைக்கிறது, அது ஒரு ஃபைட்டு, ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி பண்ணி ஒரு பேரும்புகளும் வாங்கி கல்லூரி 7 இயர் அந்த புத்தகம் ஒன்று வெளியிடுவாங்க, ஆண்டு விழா புத்தகம். அந்த புத்தகத்தில் என்னுடைய பேர் இடம்பெற்றிருக்கு இன்றைக்கி வரைக்கும்.
1: சரி சார்.
0: ஆமாம், 85 ஐ கம் அவுட் ஆஃப் டிகிரி, அதில் என்னுடைய அந்த புத்தகத்தில் என்னோடய பேர் கராத்தே மாஸ்டர்னு வரும். அது ஒரு பெரிய பெருமையாக இருந்தது.
1: சரி சார்.

0: கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு ஓய்வு அடைந்ததுக்கு பிறகு இந்த அகாடமி தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எப்போ இந்த அகாடமி ஆரம்பிச்சிங்க?
1: அதாவது கல்லூரி படிப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆசிரியர் பணி கிடச்சிது. ஆசிரியர் பணியை வந்து எனக்கு கிடச்சது, நான் இன்றைக்கி 64வது ஆசிரியர். நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஆசிரியர், அம்மா அப்பா தாத்தா பாட்டு அந்த மாதிரி.

0: அந்த ஆசிரியர் தொழில் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் பணி போனேன். அது பல கட்டங்களை கடந்து கடைசியில் கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. 2009 நான் 92 பிஎட் முடித்தேன். ஆனால் 2009 கிடச்சிது. அங்கேயும் பள்ளியில் வந்து கராத்தையெல்லாம் எடுத்தேன். ஏன்னா அங்கேயும் பசங்களுக்கு வந்து அந்த கராத்தேங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே நான் ஒரு சிறப்பு இது பண்ணிட்டு அதில் வந்து ஸ்கவுட்டுன்னு ஒன்று இருக்கும். விளையாட்டு சம்மந்தமாக எது இருந்தாலும் அதை நான் விட மாட்டேன். அந்த ஸ்கவுட்டை சொல்லி கொடுத்து அதில் ஒரு டிசிப்ளின் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்போது நம்ம பின்னாடியே நிறைய பசங்க இருப்பாங்க, அந்த கராத்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு மாஸ்டர், நமக்கு ஸ்கவுட்டு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அந்த ஆங்கில துறையில் இருந்தும் இந்த இதையும் விளையாட்டையும் நான் விடாமல் அதை பண்ணிகிட்டே வந்தேன். அதில் எனக்கு ஒரு அனுபவம் என்ன, மாணவர்கள்ட்ட நான் பகிர்ந்துகிட்டது என்னென்னா, பள்ளி படிப்பு மட்டும் நமக்கு சரியாக வராது. படிப்பு வந்து ஒரு ட்ராக், ரயில்வே இதில் வந்து ஒரு ட்ராக், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபிசிக் அப்படிங்கிறது இன்னொரு ட்ராக். இந்த ரெண்டு ட்ராக்கும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை என்ற ட்ரெயின் வந்து அழகாக பயணம் பண்ண முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், கல்வி அழகாக வரும். கல்வி அழகாக வந்துட்டு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா சரியாக வராது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சவுண்ட் மைண்ட் இஸ் இன் சவுண்ட் பாடி. அப்போ அதை வந்து பசங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போதே போதிச்சுட்டேன். நீ வந்து நல்லா படிக்கிற பையன் மட்டும் பேர் வாங்கினா பத்தாது, அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு பேர் வாங்கணும். அப்போ நீ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் நீ நல்லா பண்ணணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸுங்கிறது நீ தனியாக பண்ண வேண்டியது இல்லை, விளையாட்டு. அந்த விளையாட்டை நீ எல்லா விளையாட்டையும் விளையாடு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் உனக்கு பிடி பீரியடில் என்னென்ன பீரியடு நடக்குதோ எல்லாத்தையும் படிச்சுக்கோ. எல்லா கேமையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கேமில் வெற்றி பெறலாம், ஆனால் எல்லா கேமையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் மிகப்பெரிய விஷயம் இந்த கராத்தே. ஏன் கராத்தே படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிற டைமில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி நம்ம இடது கையை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, வலது கை யூஸ் பண்ணுறவங்க இடது கையை யூஸ் பண்ணுறதில்ல, இடது கை யூஸ் பண்ணுறவங்க வலது கையை யூஸ் பண்ணுறதில்லைன்னு ஒரு 10% தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்டாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு மனநிலை வரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலில் தான் ஆரோக்கியமான அறிவு இருக்கும். அப்போ உங்களுக்கு படிப்புக்கு அது உதவும் அப்படிங்கும்போது இது மாணவர்கள் அதை ரொம்ப அடியர் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அது போதிச்சேன். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் கடைசி வரைக்கும் இன்னும் என்னுடைய அகாடமி சைடையும் தொடர முடியும், என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் நம்ம தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 58 நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 2020 நான் ரிட்டையர்ட் ஆகிறேன். அப்போ கொரோனா கரெக்டாக வந்து பிடிச்சது. அப்போ அகாடமி சைடு பக்கம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா படிக்கணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்காது. அப்போது நிறைய நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ இந்த மார்ஷியல் ஆர்ட்டை நம்ம செய்வோம்னு நான் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கண்மா இருக்கு, அந்த இடத்துல ஒரு காலி இடம் இருந்தது. காலையில் அந்த ஓப்பன் ஏரில் சூரிய வெளிச்சம் படணுன்ற மாதிரி ஒரு இருந்ததுனால அங்கே நின்று நானே என்னுடைய அந்த தற்காப்பு கலையை ட்ராக் ஷூட் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு சில பசங்க அந்த பக்கம் போகும்போது பேரண்ட்ஸ் பார்க்குறப்ப, என்ன சார் பண்ணுறீங்க இந்த மாதிரி கராத்தே, ஐயோ எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னோன்னா அந்த கிரவுண்டில் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். அது எனக்கு ஒரு மன நிறைவாக இருந்தது. ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்தேன்.
1: சரி,
0: அப்போ அவங்க எல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஒரு அகாடமியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்டு எல்லாருமே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் என்னை அப்ரோச் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கராத்தையை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆகுது. பார்த்தீங்கன்னா நிறைய நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் என்னுடைய பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4 குழந்தைங்க, 5 வயசு 5 மாதம், சாய்னா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து பிளாக் பெல்ட் வாங்க வச்சு இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ண வச்சேன். அடுத்து அபூர்வன் ஒரு பையன், அதே மாதிரி அடுத்து 1 கம்மி, 5 வயசு 4 மாதத்தில். அதுக்கப்புறம் அழகுநாச்சியார்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 5 வயசு 3 மாதம். அந்த குழந்தைங்களையே பிரேக்கப் பண்ண வச்சேன். ஃபைனலாக சைனிகா அப்படின்னு ஒரு பொண்ணு, 5 வயசு 1 மாதம். இப்படி இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டில் பிளாக் பெல்ட்ஸ். இன்றைக்கி அவங்க செகண்ட் ஹேனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குழந்தைங்க வந்து இப்போ மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறதில்ல, மொபைலில் இந்த விளையாடுறது கார் ரேஸு அந்த இதெல்லாம் விளையாடுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் டூப்பு, எங்கள் மாஸ்டர் சொல்லி தர்றது தான் ரியலாக இருக்குது, ரியல் ஃபைட்டுங்கிறது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தது மூலமாக அந்த கொரோனாவிலேருந்து எங்கிட்ட படித்த பிள்ளைங்களே எஸ்கேப் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. எனக்கும் அந்த கொரோனாவில் எந்த தாக்கமும் இல்லை.
1: சரி,
0: நல்லா இருந்தேன்.
1: அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க, அந்த கொரோனா காலகட்டத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மாற்று யோசனை மூலமாக அதை வந்து ஒரு பயனுள்ள ஒரு பயிற்சியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க. இப்போ வந்து கராத்தே அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு எந்த வயதுலேருந்து இந்த பயிற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறீங்க?
0: ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 3 வயசு. அது வந்து ஒரு கராத்தே பயிற்சி பயிரெலாம் கிடையாது, இஸ் அ லைஃப். குழந்தைங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீடிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அந்த 3 வயசுலேருந்து எல்லாம் போய் கராத்தே கும்ஃபுலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க.

0: ஏன்னா அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது லைஃப்னு நினைக்கிறாங்க. ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்போது அந்த ஆர்ட்டோட மகிமை அது. 100 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, கண்ணு தெரியுது, நல்லா வாக் பண்ணுறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க, பைக் ஓட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் எதன் காரணம் அப்படின்னு கேட்டால் கராத்தே தான். ஏன்னா இது வந்து ஒரு அடிதடி கலாட்டா கிடையாது, இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யோகா. அந்த உடலியலை வந்து எல்லாமே உடலில் இயங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கிது, அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது, ஒரு தைரியம் கிடைக்கிது, எதையும் சாதிச்சிடலாம், எந்த ஒரு வேலையும் ஈஸியாக செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கராத்தே படிக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். படித்தா நல்லா இருக்கலாம், உடலியலையும் நல்லாயிருக்கும், மனநிலையும் நல்லாயிருக்கும்.
1: அப்போது 3 வயதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி?
0: கண்டிப்பாக 3 வயசுலேருந்து நம்ம கண்ட்ரியில் அது ஒத்து வராது. ஏன்னா அவங்களுடைய எக்ஸசைஸே வேறு. அவங்க வந்து ஒரு பிறந்த குழந்தைய, ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தைய வந்து ஸ்விம்மிங் பூலில் விட்டுருவாங்க. அது பாதுகாப்பாக தான் விடுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம், நிறைய கண்ட்ரிஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன், ஜப்பான் விசிட் பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர் விசிட் பண்ணியிருக்கேன், தாய்லாந்து விசிட் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள அவங்க கையாள்ற விதமே வேற மாதிரி இருக்கு. நம்ம மக்கள் அப்படி இல்லை, கையை விடவே மாட்டாங்க, அந்த குழந்தைய இப்படி பிடிச்சிக்கிட்டே போவாங்க. 10 வயசு பையனை கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு அவன் பைக்கட்டை இவங்க தூக்கிக்கிட்டு அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க, அதெல்லாம் அங்கே இல்லை. அவங்க வந்து ரொம்ப, அதாவது என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களா வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த 3 வயசுலேருந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன், அவங்க 3 வயசுலேருந்து கொடுக்குறாங்க ரைட்டை, சரி நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 4 வயசு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இப்போ 4 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் சக்ஸஸ் ஆகியிருக்கேன். அவங்க 4 வயசில் ஜாயின் பண்ணது, 5.5 வயசில் 1 இயரில் அவங்களுக்கு பிளாக் பெல்ட் கொடுத்து, அவங்கள இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டில் 10 மாஸ்டர்ஸ்க்கு முன்னிலையில் அவங்க அந்த கட்டாலாம் போட வச்சுருக்கேன். கட்டா மீன் ஒரு இமேஜினரி ஃபைட், ஒரு டெக்னிக் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி பவர் நிறைய வேணும், அந்த மாதிரி பண்ணாங்க. ஃபிசிக்கலும் கொஞ்சம் நல்லா வந்துடும்.
1: சரி சார், இப்போ 4 வயதுலேருந்தே பயிற்சிகள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கராத்தையை பொறுத்த மட்டும் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது?
0: இப்போ பார்த்தீங்கன்னா கராத்தையிலே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது சார். கராத்தே ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தது, சொல்லப்போனால் நிறைய பிரிவுகள் இருக்குது அதில். ஆனால் கராத்தேங்கிறது ஒன்று தான். கராத்தையை வந்து அந்தந்த மாஸ்டர்ஸ், அந்தந்த கண்ட்ரியிலேருந்து வர்றவங்க அது அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த மாதிரி வச்சிட்றாங்க. இது நிறைய சங்கங்கள் ஆயிடுச்சு, அண்டர் 1 ஹெட்டில் அது மூவ் ஆகலை. அப்படிங்கும்போது இது வந்து இன்னொரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரலை. அதை ரெகக்னேஷன் தமிழ்நாடு, இந்தியா கவர்மெண்ட் அதை வந்து ரெகக்னேஷன் இது வரைக்கும் பண்ணலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கராத்தேங்கிறது வந்து ஒலிம்பிக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தேக்வாண்டோ, அது வந்து கராத்தே தான், பட் கராத்தேயில் ஒரு பிரிவு தேக்வாண்டோ, அது மட்டும்தான் அங்கே ஒலிம்பிக்கில் இருக்குது. இன்னும் ஒலிம்பிக்கில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு அதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலாக நடக்கிறதுல இவங்க ஒரு ரெக்வஸ்ட் வாங்கி அங்கே போய் இது பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க கண்ட்ரி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க கண்ட்ரியில் அது வந்து வீட்டுக்கு வீடு குடிசை தொழில் மாதிரி இந்த கராத்தே மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி இந்த ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க அந்த மாதிரி அங்கங்கே நிறைய கராத்தே இருக்கும். இங்கே வந்து இந்த டோட்டல் ஆர்கனைசேஷன் இல்லாததுனால கியோ அப்படின்னு ஒரு அமைப்பு மட்டும் இருக்கு, கராத்தே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருக்கு, ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, நான் ஒரு ரெகக்னேஷன், இப்போ நான் JAP ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு நான் வாங்கிட்டு நான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய ஒரு இது இருக்கு. பட் கவர்மெண்டால ரெகக்னேஷன் இன்னும் ஆகலை, அவங்களால இன்னும் பண்ணப்படலை. பட் வந்து நடந்துகிட்டே இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களாம், எல்லா குழந்தைங்களையும் நான் அட்டன் பண்ண வச்சுருவேன். மதுரைக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்ததுன்னா ஏன்னா குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவங்கள கூட்டிகிட்டு போவேன். மேக்ஸிமம் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுவாங்க. இன்றைக்கி நடத்தக்கூடிய காம்படிஷன்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக, நிறைய மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது சின்ன வயசுலேயே. ஏன்னா இப்போது நம்ம கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய போட்டிகளில் எல்லா பிள்ளைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, செலக்ட் பண்ணி செலக்டிவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இப்போ கபடினா கபடி அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கராத்தேங்கிறது எப்படின்னா நாங்களாம் நடத்துறதுனால எங்ககிட்ட படிக்கிற 40 ஸ்டூடெண்ட்ஸையுமே கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். அவங்க அதில் நல்லா ஈஸியாக வின் பண்ணுவாங்க, ப்ரைஸஸ்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வின்னிங் ஒரு மென்டாலிட்டி ஃபார்ம் ஆகிடுது. அப்போ கராத்தே படிக்கும்போது நமக்கு ப்ரைஸ் கிடைக்கிது, ஒரு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட்டிசிபேஷன் அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடைச்சிது. இது வந்து எதை லீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் சொல்கிறேன், என்கிட்ட முத அந்த கமா

0: கரியில் செய்கிறப்போ முத முத குருன்னு ஒரு பையன் என்கிட்ட படித்தான். அவர் சாதாரண ஒரு பால் பிக்கரோட பையன். ஆஃபீஸஸ் கிளப்பில் நாங்கள் ஷெட்டிலாட போகிறப்போ அந்த பால் பிக்கரோட பையன் அவர். அவர் கொண்டு வந்து மாஸ்டர் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னார். அப்போ அவர் சொல்லிக் கொடுத்தேன். கராத்தே அவர் கற்றுக்கிட்டது மூலமாக அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்கிறப்ப உண்மையிலே அந்த பலனை நான் அடைஞ்சேன். எப்படின்னா மாஸ்டர் அந்த கபடியில் கிக்கு ஒன்று அடிப்போம், நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க ஒரு கிக்கு, மவாசிகி மவாசின்னு ஒரு கிக்கு அப்படி ரவுண்ட் பண்ணி அடிக்கிறது. இந்த கிக்கு அடித்து அவன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். அப்போது ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா, இப்போ கராத்தே பழகுனா இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல ஒரு ஒரு பிளே, ஒரு அண்மையான கேம் அது. ரெகக்னேஷன் ஆகாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு வேர்ல்டு வைல்டாக நோன் கேம் அது. அது வந்து எல்லா விளையாட்டுக்கும் அது ஒரு பேசிக்காக இருக்குது. ஏன்னா ஸ்டாமினா கிடைக்குது. ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து நல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களுக்கு ஸ்டாமினா கிடைக்குது, ப்ரீதிங் ட்ரபிள் இல்லாமல் இருக்காங்க. அப்போ என்ன கேமுக்கு அவங்க போனாலும் அவங்க அங்கே வந்து லாங் டைம் வந்து அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது.
1: அதாவது கராத்தே படித்தாங்கன்னா மற்ற கேம்லேயும் ஈஸியாக விளையாடு,
0: எல்லா கேம்லேயும் அவங்க வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு,
1: வாய்ப்புகள் இருக்கு.
0: ஏன்னா அவங்களுக்கு வந்து பவர் கிடைச்சிருது, ஸ்டாமினா கிடைச்சிருது.
1: சரி சார், இப்போ இந்த கராத்தே அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு கலை. தற்காப்பு கலையும் தாண்டி இதை படிக்கிறதுனால பொதுவாக என்னென்ன நன்மைகள்லாம் மாணவர்களுக்கு கிடைக்குது?
0: அருமையான கேள்வி தான் சார். இதுதான் என்னோட தாரக மந்திரமே. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், பிரின்ஸிபாலிருந்து பெஸ்ட்டு பிரின்ஸிபால் அவார்டு வாங்கினேன். என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிகிரி பிஜி டிகிரி வாங்கியிருக்கேன். எம்ஏஎம்ஏ எம்எட் எம்ஃபில் எம்எஸ்சி எம்டிஎம்னு வாங்கியிருக்கேன். இதை நான் இன்றைக்கி பெருமையாக சொல்கிறேன்னா, 7th படிக்கும் போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐ வாஸ் எ டல் ஸ்டூடெண்ட்டு தான். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருவார், நான் டீச்சராக இருக்கேன் நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அப்போ எனக்கு இந்த கராத்தேயில் சேர்த்தாரு. அன்னையிலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு எஜுகேஷனில் அது இதாச்சு. அது எப்படி என்னால் உணர்ந்தேன் அப்படின்னா, தைரியமும் வந்தது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஃபோர்ஸ். இப்போ கராத்தேன்றது ஒரு மணி நேரம் தான் நடக்கும், வாரத்துக்கு 3-4 தான் நடக்கும். மாஸ்டர்ஸ் மதுரையிலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சார், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடச்சதுன்னா, 3 அடுத்து நாளை கழித்து மாஸ்டர் வருவார், நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர் சொல்லி கொடுத்தது செய்யணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதில் டெக்னிக்ஸ் வர்றத புறா ஞாபகம் வச்சு அவர் வந்து அடுத்த நாள் நம்ம போட்டு காட்டும்போது அவர் ஒரு 3 ஒரு கிரேடிங் கொடுப்பார் நமக்கு. அப்போது அதில் என்ன வருது அப்படின்னா, அது ஒரு ஸ்போர்ட்ஸை கற்றுக்கிறது மூலமாக எஜுகேஷன் அங்கே உள்ள வருது. அப்போ அதில் ஒரு மனப்பான்மை என்ன வருதுன்னா, விடாப்பிடியாக நம்ம வந்து ஒரு மெமரி பவர் நமக்கு வருது. அப்போ ஒரு புத்தகத்தை எடுத்தோன்னா ஈஸியாக வாசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் வருது. அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று வருது நமக்கு. படிப்பில் ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சது, ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அந்த டெக்னிக்ஸ் வந்து ஒரு கட்டாக போடுறோம்னா அது வேர்ல்டு வைடாக தெரியும். அந்த கட்டா நான் இப்படி போட்டேன்னா இந்த கட்டா தானே போடுறேன் அப்படின்னு உலகம் இது இருக்கக்கூடிய கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியும். அதில் தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிடும். அப்போ நான் தப்பு பண்ணாமல் அந்த டெக்னிக்கை செய்கிறேன். அப்போ எஜுகேஷனில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்னா, உடலியல்ல இஃப் ஹீ இஸ் ஸ்ட்ராங் சவுண்ட் மைண்ட் இஸ் இன் சவுண்ட் பாடி, அவனுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கா, பிரிஸ்க் ஆகிடுறான், பிரிஸ்க் ஆனவுடனே என்ன செய்யலாம், அப்போ படிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் வருது, ஸ்கூல்லையும் தைரியமாக பதில் சொல்கிறான், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறான். ஒரு எக்ஸசைஸ் இன்னொன்று, அங்கே படிப்பு எக்ஸசைஸும் அவன் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். டிசிப்ளின் வந்துடுது, லிசனிங் ஸ்கில் வரும். மாஸ்டர் சொல்லி கொடுத்தது திருப்பி சொல்லலைன்னா மாஸ்டர் கோவப்படுவார். அப்போ ஆசிரியர்கள் சொல்லித்தர்றத நம்ம கவனிக்கணுன்ற ஒரு லிசனிங் ஸ்கில் வந்து அங்கே கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் குழந்தைங்களுக்கு வருது. இதை நான் ஆஸ் அன் எஜுகேட்டட் பர்சன் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போது கராத்தே கற்றுக்கிறதன் மூலமாக அவங்களுடைய அகாடமிக் சைடும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். என்ன அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் கிடைக்குது, மெமரி பவர் கிடைக்குது, ஒரு ஸ்டாமினா கிடைக்குது, ஒரு சுறுசுறுப்பு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிராஸ்பிங் பவர் கிடைக்குது அவங்களுக்கு. இதை நானே உணர்ந்து நான் பண்ணதுனால எனக்கு குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக போயிடுது. இதை நிறைய பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் அவங்க சேர்க்கும் போதே சொல்லிடுவேன், ஏன் நான் வந்து கராத்தே சொல்லிக் கொடுக்குறேன், ஏன் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கராத்தேல கொண்டு வந்து போடுறீங்க, ஏன் நான் கராத்தே உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒய் ஷுட் யுவர் சைல்ட் ஷுட் லேர்ன் கராத்தே, ஏன் உங்கள் குழந்தைங்க கராத்தே படிக்கணும், உங்கள் குழந்தை நல்ல மார்க் வாங்கணுமா, நல்லா படிக்கணுமா, கராத்தே அது எப்படி சார்ன்னுவாங்க, இங்கே பிரிஸ்க் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் அங்கே பிரிஸ்க் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி நிறைய சைக்கலாஜிக்கலாக நான் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ கராத்தே வந்து எஜுகேஷன் சைடில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி.
1: அதாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்ல, அவங்களுடைய எஜுகேஷனுக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நிலையத்திற்கு வந்திருந்து இந்த கராத்தே பயிற்சிகள் குறித்தும், அதே மாதிரி மாணவர்கள் இந்த கராத்தே கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்

0: வாணி, மதுரை வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மதுரையைச் சேர்ந்த கராத்தே மற்றும் சிலம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:15.

இரவு வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக நேர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய், நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இந்த நிகழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்க நிகழ்ச்சி தான் காற்றல் விரியும் கணித மலர்கள். இன்றைய நிகழ்ச்சியில நான் எழுதின விமர்சனம் இடம்பெறுமா, நான் எழுதின விருப்ப பாடல் இடம்பெறுமா, அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில வளம் பெறுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய கடிதம் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்னப்பா விமர்சனம் சொல்றீங்க, விருப்ப பாடல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். சோ அந்த நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். நம்ம வானொலியில ஒரு நாள் முழுக்க நிறைய நிகழ்ச்சி வளம் வரும். அதுல இந்த நாள் இந்த இத்தனை மணிக்கு வளம் வந்த இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட விமர்சனத்தை எழுதி அனுப்பலாம். அதையும் தாண்டி எனக்கு இந்த திரைப்படத்துல இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், எனக்காக வழங்குங்க அப்படின்ற மாதிரி விருப்ப பாடலையும் எழுதி அனுப்பலாம். விமர்சனம் மற்றும் விருப்ப பாடல் ரெண்டையுமே தனித்தனி கடிதத்துல எழுதி அனுப்பணும். குறிப்பா அந்த நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்கினா அந்த தொகுப்பாளர் பெயரையும் எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்குங்க. அதெல்லாம் சரி எப்படி எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட கடிதத்தை ரொம்பவே ஆர்வமா வாசிக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பது நான் தமிழ் செல்வி. எப்பயுமே நம்ம வந்து இசையோடு இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிகழ்ச்சியை வந்து எப்பயுமே ஒரு பாடலோட தான் ஆரம்பிப்போம், அதுவும் நேர்களுடைய விருப்ப பாடலோட. அந்த வகையில இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில முதல் நேயர் விருப்ப பாடல் யார் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேலாயுதம் திருவியமலர் துர்கா தேவி தன்விக் அப்படின்னு சொல்லி குழுவா சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க கயல் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில்.

நம்மளுடைய கடிதம் இன்னைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்கிற காற்றல் விரியம் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:23 நிகழ்ச்சியை நல்லபடியா ஆரம்பிச்சு ஒரு விருப்பப்படலையும் கேட்டு முடிச்சாச்சு. அந்த வகையில அடுத்ததான் ஒரு விமர்சனம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுமா காளிப்பட்டி ரோட்ல இருந்து சத்யசீலன் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி அதிகாலை நித்தம் நித்தம் ஒளிபரப்பான பக்திமலை பாடல்கள் நெஞ்சத்தை அமைதி நிலவும் ஆனந்த படமாக்குகிறது. 3 தமிழில் மும்மணி மாலையாய் எம்மதமும் சம்மதம் என உணர வைக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அன்று பகல் ஒளிபரப்பான வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்த அனைத்து பாடல்களும் மிக அருமையாக இருந்தது. தேர்ந்தெடுத்து ஒழிக்கச் செய்த ஆர்ஜே சிவசங்கரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதி அனுப்பிய இந்த நேருக்கு நன்றியை சொல்லிட்டு ஒரு விருப்ப பாடல் யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையான்குடியிலிருந்து இக்பால் சித்தி கதீஜா சேர்ந்து கேட்டிருக்காங்க. தொடரி திரைப்படத்திலிருந்து இவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நான் நிறைய நாளுக்கு விமர்சனம் எழுதினேன், இன்னைக்கு எந்த விமர்சனம் வரும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்கிற காற்றல் விரியும் கணித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:29 நிமிடத்தில்

அடுத்ததா ஒரு விமர்சனம் தான் வாசிக்க போறோம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குண்டேதல் பட்டியிலிருந்து மா தவமணி எழுதியிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முற்பகல் 11:02 கல்லாடி மாளிகையில் காற்றில் பிறக்கும் கானம் என்ற வகையில் கொம்பு இசை கலைஞரின் நேர்முகம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் கொம்பு இசை கலைஞர் எம் கருப்பையா அவர்கள் அக்காலத்தில் அரசாட்சியில் போருக்கு வீரர்களை அழைப்பதற்காக கொம்பு இசை ஒழிக்கப்பட்டதாகவும், அதன் பின் முரசு அறைந்து வீரர்கள் போருக்கு தயாராகுவார்கள் என்று கொம்பின் பாரம்பரியத்தை கூறி தற்பொழுது எந்த அளவிற்கு தம் கொம்பு இசையை பரப்பி அழிந்து விடாமல் காத்து வர பாடுபடுவதையும் கூறினார். நற்கிராமிய இசை கருவியான கொம்பு இசையை பரப்பி வரும் அவர் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் வரவேற்புகள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரசிச்சு எழுதியிருக்காங்க. அதே நேயர் விருப்ப பாடலும் கேட்டிருக்காங்க. இது கதிர்வேலன் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட நேருக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்கு காத்திருக்கிறது 9:30 நிமிடத்தில்.

நான் கேட்ட விருப்ப பாடல் எப்போதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்டு இருக்கிற காற்றல் விரியம் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:36. அடுத்ததா ஒரு நேயருடைய விமர்சனம் தான் வாசிக்க போறோம். இந்த நேயர் பாத்தீங்கன்னா ரெண்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. ரெண்டு கடிதமே ஒரே நிகழ்ச்சிக்கான கடிதம் தான். மதுரை கண்ணனேந்தல் இருந்து போஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 3 அன்று 4 முதல் 5 வரை வளம் வந்த ஆட்டக்கலம் நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி 6 எழுத்தில் 5 எழுத்தில் 4 எழுத்தில் 8 எழுத்தில் உள்ள சொற்களில் முதல் எழுத்து மற்றும் கடைசி எழுத்தை கூறி அவற்றில் அமைந்துள்ள வார்த்தைகளை நேர்களை சொல்ல வைத்தார்கள். மிக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே நேயர் ஜூலை 6 வளம் வந்த ஆட்டக்கலம் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக அருமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பியிருக்காங்க. கடிதம் எழுதி அனுப்பிய இந்த நேருக்கு நன்றியை சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

இசையோடு நேரம் இரவு 9:42 ஆகாஷவாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் கேட்டுட்டு காற்றல் விரியம் கணித மலர்கள். சாப்பிட்றதுக்கான டைம் வந்திருக்கும், சில பேர் சாப்பிட்டுலாம் முடிச்சிருப்பீங்க. ஆனாலும் சில பேர் இல்லை, நான் சாப்பிட்டுலாம் போக மாட்டேன், என்னோட லிட்டருக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த வரிசையில் அடுத்த லிட்டர் யாழ் இருக்கா கேட்கலாமா? தேனி காமாட்சிபுரத்திலிருந்து மாடசாமி அவங்க வந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் கடிதம் வாசிடலாம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா. அதாவது, கடந்த ஜூலை மாதம் 9 அன்று வளம் வந்த வசந்த கானங்கள் கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல்கள் வளம் வந்தது, மனதிற்கு இன்பத்தை அளித்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ விருப்ப பாடல் கேட்டுடலாம்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:48 நேர்களின் மனதில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் இடம்பெற காத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலா கிருஷ்ணன் எழுதி அனுப்பியிருக்காங்க. என்ன விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ பாடல் கேட்கலாம். 9:48

உங்களின் இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித்த மலர்கள். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த விருப்பப்படல் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மஞ்சள் நீர் காயலிருந்து எம் சிங்காரவேல் மற்றும் மீனா சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட இந்த நேர்காவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்கு காத்திருக்கிறது.

இனிய கீதங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது காற்றில் விரியும் கணித மலர்கள். நிகழ்ச்சியோட நிறைவான கடிதம் அந்த விருப்பப்படல் யார் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வில்லிவாக்கம்ல இருந்து குபேதரன் அழகர்சாமி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து கேட்டிருக்காங்க. தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுலாம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை நேர்கள் ஆர்வமாய் கேட்ட காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இன்றைய நாள்ல உங்களோட கடிதம் வரல அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்பட வேணாம். இன்னைக்கு என்ன நாங்க கண்டிப்பா நாளை நிகழ்ச்சியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10 மணி. இனி கேட்கலாம்

விண்மீன்கள் நீந்தும் தேனிரவில், வான்பிறை தெரியும் வைர ஒளி இரவில், இதயத்தின் இசை நரம்புகளை மீட்டும் பாட்டிரவில், இசை தேவதையிடம் வரம் வேண்டி கவி யாசகத்தை பரிசாய் பெற்று, இருள் இரவினை பாடல் கொண்டு ராக தீபமேற்றிட, காற்று தந்திகளை காதருகே மீட்டிட, அன்பின் பூங்காவிற்கு உங்களை அழைத்துச் செல்ல, ஆனந்த பூங்காற்றோடு முகில் தேரேறி மூச்சு காற்றாய் வந்திருப்பது இரவு பாடகன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.

இவள் பாடும் இரவு ராகத்தில் இன்னிசையும் இவள் வசமாகிடுமே, வான் மின்னலும் வஞ்சி இவளின் வாஞ்சைக்காய் ஏங்கிடுமே, நாத வெள்ளமும் நங்கை இவளின் நரம்புகளில் நாட்டியமாடிடுமே, நூறு வெண்ணிலாக்கள் இவள் கண்களில் மிளிர்ந்திடுமே, எண்ணங்களை காற்றில் அனுப்பினால் நெடுந்தூரம் கடந்திடுமே.

மங்கை இவள் காதில் மாலை வேளையில் மன்னவன் குரல் கேட்கிறதாம், மௌன குரல் கேட்கிறதாம், காற்றில் அந்த குரலும் வருவான் தேவன் என்று குழைந்து நிற்கிறதாம். தென்றல் சொன்ன செய்தி கேட்டு வானை வளைப்பதற்கு நேரமில்லை என வளையோசை கொண்டு பாட்டெழுதுகிறாள் இப்பூங்கொடி, பாட்டெழுதுகிறாள்.

தூதனுப்ப காற்றை தேடுகிறாள். அழகனுக்கு அன்பை அனுப்ப அவனை போல் வீற்றிருக்கும் மலையிடமும் கெஞ்சுகிறாள். மருகியும் முருகியும் மறக்கவில்லை என்று மனச்செய்தி சொல்கிறாள். ஊரடங்கி போயினும் இரவு முழுவதும் உன்னிடம் பேச ஓர் ஆயிரம் செய்திகள் உண்டு என்கிறாள்.

உள்ளத்தை மீட்டும் உன் பாட்டு ஊரெங்கும் கேட்கிறது. நீ பேசிய வார்த்தை காற்றிலும் கலந்திருக்கிறது. உன் பேர் உச்சரிக்கையில் உள் நாக்கும் இனிக்கிறது. கண்கள் மூடினும் கனவிலும் உன் முகம் தெரிகிறது. கல்லானாலும் முள்ளானாலும் உனை நினைத்திட்டால் வழியும் திறக்கின்றது. அவன் உயிர் தேடி வழிவந்து நிற்கும் வண்ணக்கோதையின் கீதம் மெல்லிசையும் ஆகின்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசை சாரல்களை வான்மழை என தூவிக் கொண்டிருக்கின்றது மதுரை வானவில் பண்பலை 103.3 பட்டுச் சிறகு. பெண்மை காவலனை விட்டு பிரிதல் துயரன்றோ, மடி சாய்ந்திடும் மன்னவனை மறந்து நிற்றல் முறையுமன்றோ, விண்ணும் மண்ணும் உறவின்றி உடைந்திடலாகுமோ, கருவிழியாளை காத்திடும் இமை காவலனை காலம்தான் சேர்த்திடுமோ.

மங்கையின் கண்ணீரும் கங்கை என ஓடிடுமோ? வீசும் காற்றும் புயலாய் மாறிடுமோ? இரவும் விடிந்திடுமோ? வெளிச்சம் பிறந்திடுமோ? கூண்டு கதவுகள் உடைந்திடுமோ? இந்த கிளி பறந்திடுமோ? கண்ணனின் முகம் தெரிந்திடுமோ? ராதையின் அகம் குளிர்ந்திடுமோ?

ரேகை உள்ளத்தில் வீழ்ந்தால் யார் கை கொண்டு அழிப்பது? பாதை பள்ளத்தில் விட்டால் பாலத்தை யார் அமைப்பது? கண்ணில் ஏற்றிய தீபமும் அணைந்து நின்றால் யார் ஒளி ஏற்றுவது? வான் நிறமும் இருள் சூழ்ந்து நின்றால் வான் நிலவை யார் தேற்றுவது?

தொலைதூரமாகினும் அன்பு துணைக்கு வந்திடுமே, விடியலொன்று கீழ்வானில் நிகழ்ந்திடுமே, கனவல்ல கதையல்ல என சொல்லும் பொழுதும் புலர்ந்திடுமே, இதயத்தை பிளந்தாலும் இருவர் அன்பும் வாழ்ந்திடுமே, பொய்யின் உருவத்தை உண்மை இங்கு உடைத்திடுமே, உண்மை அன்பு புவியில்

வருந்து இங்கு விழிநீர் சிந்துவதேன், நெஞ்சம் உருகி வருத்தம் கொள்வதேன், ஊடல்கள் அனைத்தும் கூடுவதற்கே, பிரிவுகள் காண்பது இணைவதற்கே, இதயங்களை பிரித்திட இயற்கைக்கும் வலிமையில்லை, இறைமைக்கும் உரிமையில்லை, தரணியில் அன்பிருக்கும் வரை தனிமைக்கு இடமும் இல்லை. ஸ்வர்ணம் கொண்ட வர்ண ராகங்களை காற்றலையில் தூவிய மகிழ்ச்சியில் வண்ணத் தேரேறி காற்றில் கலக்கின்றேன். கார்த்திகை தீபன்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11:28. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நாளை ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 26 பராபவ வருடம் ஆடி மாதம் 32 2026 ஆகஸ்ட் மாதம் 17 திங்கட்கிழமை மங்கள இசையை தொடர்ந்து நாளொரு குரல் எண் 357 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 5 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் மற்றும் இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாந்த் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரை இசையாக வலம் வருகிறது. ஆறு பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ச் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருக்கண்ண மங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணும் விருந்தினர் விருப்பம். நாளைய விருந்தினராக கே மணிகண்டன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் வித் லவ் திரைப்படத்திலிருந்து. காலை 11 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். அதைத் தொடர்ந்து 12 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம், 4:02 அதிரடியான ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தொன்றல், 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை. எட்டு 5 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல். நாளைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தார் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். 9 காட்டில் விரியும் கடித மலர்கள்,

இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும், 12 மணி முதல் 4:45 வரை சென்னை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 11:06. நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இரவு நேரத்தில் இதயம் கவர்ந்த பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில் இணைவது PR செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் TG லிங்கப்பா இசையில் P. சுசிலாவின் குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக சாரங்கதாரா திரைப்படத்திற்காக ஏ மருதகாசி வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.
1: வசந்த

எட்டு திக்கும் இசை சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் சபாஸ் மீனா திரைப்படத்திற்காக குமா பாலசுப்ரமணியம் வரிகளில், டிஜி லிங்கப்பா இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

தூங்கா நகரத்திலிருந்து இரவு நேரத்தில் இதயம் கவர்ந்த பாடல்களாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலாவின் குரலில் இதோ

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இரவு நேரத்தில் இனிமையாக்கும் பாடல்களாக தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவர் கூட்டணி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

காதங்களாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் காட்டுராணி திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு பி எஸ் திவாகர் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

0: தங்கம் முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். தங்கம் முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன்.
1: பண்டு பறந்து பூவிலிருந்து மயங்கிடக் கண்டேன்.

0: முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன்.
1: கன்னிக் கனிகள் தம்மை மறந்து கலந்திடக் கண்டேன்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வேதா இசையில் TM சௌந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில்

இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கொடிமலர் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் காற்றலைகளில்.

பெற்ற பெண்

இளையத்தில் நேரம் 11:42. ஆறுநொடி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் காற்றலைகளில்.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெக்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

0: இத்தனை எண்ணங்களா
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சக்கரம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு எம் எஸ் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நிலையத்தில் நேரம் 11:50, 16:00. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக எதிரொலி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு கேவி மகாதேவன் இசையில் எல்.ஆர். ஈஸ்வரி குரலில் இதோ பாடல் வானலைகளில் உங்களுக்காக.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் இன்றைய நிறைவான பாடல் காவல்காரன் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. இதோ

நிலையத்தில் நேரம் 11:59. கேட்டு ரசித்த தேனும் பாலும் நிறைவு பெறுகிறது. விடை பெறுகிறேன், பிஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 26 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நிகழ்ச்சிகளின் துவக்கமாக நாளொரு குரல் கேட்கலாம்.
1: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரில் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
2: ஒருவனுடைய உள்ளம் மெய்யான பொருளின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள தொடங்கினாலே போதும், மறு பிறவியை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. குறள் எண் 357 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரில் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
2: ஒருவனுடைய உள்ளம் மெய்யான பொருளின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள தொடங்கினாலே போதும், மறு பிறவியை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை.

0: குரல் எண் 357 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் மற்றும் இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாந்த் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 திரை இசையில் தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. காலை 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணம் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்ப காணத்தில் கே மணிகண்டன் அவர்களுடைய விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். காலை 11 மணிக்கு கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

3:32 வெள்ள வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், மாலை 4:02 அதிரடியான ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், மாலை 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல். இன்றைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 9:00 காட்டில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. பத்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் காலை 5 மணி. இனி தொடர்வது பக்தி மனம் கமலும் பக்தி மாலையின் பக்தி பாடல்களாக. கேட்டு இணைந்திருங்கள்.

3.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் பாம்பே சகோதரிகள் குரலில் பாடிய பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் பக்தி மாலையை கேட்டு இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்கும் பாடல் ஈ.எம். ஹனிபா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பக்தி பாடலாக ஏடி செறிபவர்கள் குரலில் இதோ பாடல்.